இனிமையான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு நாளில் பாலித்து கொண்டிருக்கின்றோம். விடியல் நிகழ்ச்சியோடு நேரம் காலை 5:35 ஆகிக் கொண்டிருக்கிறது. 102.6, 102.8 வசந்தத்தோடு கிடைந்திருக்கின்றோம். நல்ல பல விஷயங்களோடு இன்று நாள் உங்களுக்கும் ஆரம்பிக்கட்டும். அந்த நாள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை பொழுது வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ரிஸ்வான் வந்திருக்கிறாரு, இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி. அதே போல பவி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கின்றேன், இனியும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதே போன்று வணக்கம் சொல்லி இணைந்திருந்தாங்க மேரி நாவலப்பட்டியிலிருந்து, மகள் அனுஷா, அதே போல கணவர் போல் எல்லாருக்காகவும் பாடல் கேட்டிருந்தாங்க. ஓகே, எல்லாருக்காகவும் பாடல் வருகிறது. எல்லாருக்காகவும் இந்த நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். வருகிறது பாடல், இது 24 திரைப்படத்துக்காக.

ஒலித்து பாடல் அது இரண்டாம் உலகம் திரைப்படத்துக்காக நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறோம். காலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். ஒரு புதிய ஒரு புதன்கிழமை அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் வசந்தத்தின் விடுதலை நிகழ்ச்சியோடு பிறந்த நாளை கொண்டாடுகின்ற எல்லோருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல திருமண பந்தத்தில் இணைகின்ற திருமண பந்தத்தை கொண்டாட எல்லோருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல பல எண்ணங்களோடு இந்த காலை பொழுது உங்களுக்கு ஆரம்பிக்க வேண்டும், விடிய வேண்டும். நல்ல சிந்தனைகளோடு இந்த காலை பொழுது நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று ஆரம்பித்து இந்த நாள் நல்ல பல விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். நேரம் 5:47 ஆகிக் கொண்டிருக்கிறது. பகவந்தலாவையிலிருந்து சகுந்தர இனிய காலை பொழுது வணக்கங்களோடு எல்லோருக்கும் வணக்கங்களையும் சொல்லியிருந்தார். அதே போல பெரிய நீலாவணியிலிருந்து கிருஷ்ணா வந்திருந்தார். அவரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாகவும் காலை பொழுது வணக்கங்கள் எல்லோருக்கும் சொல்லியிருந்தாங்க. வத்தளை ஐயாக்கனும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அவரும் எல்லோருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் சொல்லியிருந்தாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். அடுத்தும் ஒரு நல்ல பாடல் இருக்கிறது, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது உங்க வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்.

ஒலித்து பாடலது பாபா திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்டுட்டு வந்திருக்கின்றோம். காலை பொழுது வாழ்த்துக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய நாளின் விடிகள் நிகழ்ச்சி 102.6 102.8 வசனத்தோடு இணைந்திருக்கின்றோம். பக்கம் கூடாக முடிந்திருக்கலாம். மழை பேற்படுத்தி தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் நல்ல பல விஷயங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மழை பேற்படுத்துங்க 0311 2775 0001 கதை போல 0111 2775 1111 கழப்பு ஏற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். சரி, இதே போல வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க உமா சந்திரன், எல்லோருக்கும் வணக்கம் சொல்லியிருந்தாரு. அதே போல எட்டையாந்தோட்டையிலிருந்து பலாபத்த பெருமாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. மாத்தளை சிவமூர்த்தி எல்லோருக்கும் நல்ல நாள் அமை வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. இதே போன்று அருள்மொழியும் பருத்தத்துறையிலிருந்து எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். இதே போன்று வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் வந்திருக்கிறாரு பண்டாரவழியிலிருந்து. இதே போல யாழ்ப்பாணத்திலிருந்து மீறி வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புத்தளத்திலிருந்து ரம்ஜான் வந்திருக்கிறார். இனிய காலை வணக்கம் சொல்லி. இதே போல பவானி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றேன். இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாகவே வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது கேட்டுட்டேக்கிறது உங்க வசந்தத்தின் விடிகள். ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ரோஜா திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: இன்று 2026 ஆண்டு மே மாதம் 20 தேதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வழிகளாக நல்ல நேரம் 4:22 முதல் 5:52 வரை, யமகண்டம் 7:22 இருந்து 8:52 வரை, ராகு காலம் 11:52 இருந்து 1:22 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
1: மேஷம் வரவு, ரிஷபம் அனுகூலம், மிதுனம் முயற்சி, கடகம் துணிவு, சிம்மம் நச்சொல், கன்னி மேன்மை, துலாம் பக்தி, விருச்சிகம் உச்ச, தனுசு பொறுமை, மகரம் ஆதரவு, கும்பம் பயம், மீனம் உயர்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வரவு, ரிஷபம் அனுகூலம், மிதுனம் முயற்சி, கடகம் துணிவு, சிம்மம் நச்சொல், கன்னி மேன்மை, துலாம் பக்தி, விருச்சிகம் உற்சாகம், தனுசு பொறுமை, மகரம் ஆதரவு, கும்பம் பயம், மீனம் உயர்வு.
0: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

102.6 102.8 வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சுபகாரியங்கள் இடப்படும் அனைவருக்கும் இனிய நல்ல நாள் வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் வசிகரன் கிளவர்டன் பிரிவு ஹட்டனிலிருந்து வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் சகோதரி, அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இருந்துள்ள அர்ஜுன் ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாரு. ஹாய் ஜியர் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷான், ஷாபினாஸ் எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறோம். பசுரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அன்புக்கு நியாரிப்பாளர் ஜிஆர் அவர்கள் நிகழ்ச்சியில் சிறக்கட்டும் வாழ்த்துக்கள். அடம் பேட்டையிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறார். இனிய காலை வணக்கம் ஹேட்டன்லிருந்து கலைமதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சகோதரி இலக்கம் மூன்று சபமல் கந்த பெரி யங் குனே அன்பு மகள் பிரேமா பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, அன்பான காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டாரவழியிலிருந்து மேனுக்கா மேனு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் விழுவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அதே போல் கலகா வந்திருக்கிறாங்க. ஹாப்பி டேன்னு சொல்லிட்டு வணக்கம்மா, எப்படி நலமாக இருக்கீங்களா, நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது, வாழ்த்துக்கள். ஹட்டன்லிருந்து தங்க சுந்தரம் வந்திருக்கிறாரு. ஹப்டன் நவீனும் அன்பான காலை வணக்கம், ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சுரேஷ் வந்திருக்கிறாரு. அதே போல் வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 15 ரமேஷ் வந்திருக்கிறாரு. பாலா வந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லி அன்பான அறிவிப்பாளர்களுக்கு காலை வணக்கம் சொல்லிட்டு அர்ஜுனன் வந்திருக்கிறாரு. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து மொழிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு வசந்தம் எஃப்எம் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: 96 streaming in Sri Lanka. Wasandam FM 102.6, 102.8.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 20ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்றைய தினம் தேசிய படைவீரர்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுராக் குமார் ரிசானாய்க்கு தலைமையில் நேற்று தினம் பத்திரமுல்லை படைவீரர்கள் நினைவிடத்துக்கு அருகில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அதன்போது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த தகவல் கருத்து முக்கியமான விடயமாக இருப்பது காரணம் நாட்டில் ஒருபோதும் இனி பிரிவினைவாதத்துக்கு இடமில்லை என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த தகவல் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இனி வருகின்ற பரம்பரைக்கு யுத்தம் மதப்போல் ரத்தம் உள்ளிட்ட இந்த சத்தங்கள் எல்லாம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கப் போவதாக ஜனாதிபதி தெரிவித்த தகவலும் பிரதானமாக இடம்பெறுகிறது. குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல இந்த யுத்தத்தினால் உயிர் நீத்த இந்த வடகிழக்கைச் சேர்ந்தவர்களுடைய நினைவு கூறுவதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்த விடயம் கூடாத விடயம். எனவே அதற்கு ஜனாதிபதி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாக உதய கம்மன் பில ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அது குறித்தும் பிரதானமாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கும். அதே போல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்னும் ஒரு தகவல் இருந்தும் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த சர்வதேச தீர்வுக்கான இடமளிக்க கூடாது என்பதாக ஒரு தகவலை கொடுத்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனை சர்வதேசம் செல்லக்கூடாது, அந்த தீர்வுக்கு செல்லக்கூடாது என்பதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல நாமல் ராஜபக்சேதிரம் பாராளுமன்றத்தில் நாங்கள் ராணுவ வீரர்களுக்காக எப்போதுமே முன்னிற்போம் என்பதாகவும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்யவில்லை என்பதாகவும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல சகலரும் நினைவு கூறுவதற்கான உரிமையை கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் என்பதாக நேற்று அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல முன்னாள் ஜனாதிபதிகள் அழைக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கும் அவர் நேற்று தினம் இந்த ஊடக சந்திப்பில் பதில் வழங்கியிருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அடுத்து நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் அனில் ஜாயந்த் அமைச்சர் அவர்கள் நாட்டில் உள்ள நிதியமை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக டொலரின் பெருமதி தொடர்ந்தும் வீழ்ச்சி டொலரின் பெருமதி அதிகரித்து ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடைய தொடர்ந்தும் வீழ்ச்சியடைய அனுமதிக்கப் போவது என்பதாகவும் அதற்கான திட்டங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல சர்வதேச நாணயத்தினுடைய 5ம் மற்றும் 6ம் கட்ட மீளாய்வுக்கு பின்னர் எதிர்வரும் சில நாட்களில் 700 மில்லியன் டாலர் நாட்டு கிடைக்கவிருப்பதாகவும் அவர் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல உன்னாட்ட சிறை சட்டம் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான தகவலாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாகன இறக்குமதி தொடர்பான விடயத்தில் இப்போது இருக்கின்ற இந்த பிரச்சனை காரணமாக அல்லது டொலரினுடைய பெருமதி அதிகரிப்பு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அதற்கான சில கட்டுப்பாடுகள் குறிப்பாக வரி அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே மே 16 முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலையை அதிகரிக்க முடியாது என்பதாக நிதியமைச்சு அறிவித்திருக்கிறது. கபில சந்திரசேன அவருடைய மரணம் தொடர்பான விசாரணைகளில் பல முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதில் அவருடைய வீட்டில் அதே போல அவர் தங்கியிருந்த இறுதியாக இருந்த வீடு இரண்டு இடங்களிலும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகவில்லை என்பதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது நாங்கள் காணலாம். எனவே இது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சிஐடி விசாரணைகளை முன்னெடுக்கிறது. அவருடைய கையக்க தொலைபேசி தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சைபர் மோசடி என்றுபட்ட கிட்டத்தட்ட 300 அதிகமானோர் இந்த நாட்களில் கைது செய்யப்பட்டிருக்க முதல் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதத்தில் அது தொடர்பான செய்திகளும் முக்கியமாக இடம்பெறுகிறது. ஜனாதிபதி இன்று மட்டக்களப்புக்கு விஜயம் செய்கிறார். பல்வேறு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கவிருக்கிறார். பல திட்டங்களை ஆரம்பித்து வைக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. அரசு நிறுவனங்களில் பொலித்தீன் போத்தல்கள் பயன்படுத்துவதற்கான தடை விதித்து சுற்றுருவம் வெளியாகியிருக்கிறது. இவை உள்ளிட்ட மேலும் பல முக்கியமான செய்தி. அதிலும் பிரதானமாக ரத்மலான விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற வனப்பகுதியில் ரகசியமாக இயங்கி வந்த ஒரு ஒளிபரப்பு மத்திய நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது போலீசாரால். அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று தினம் தேசிய படை வீரர்கள் தினம் ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக தலைமையில் இடம்பெற்றது. அது தொடர்பான செய்தி நிகழ்வு தொடர்பான செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற தேசிய போர் வீரர் நினைவு தினம் என்பதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நிகழ்வு குறித்து பார்த்துவிட்டு அடுத்து நாங்கள் ஜனாதிபதியுடைய உரை தொடர்பான விடயங்களை பார்க்க தயாராக இருக்கின்றோம். உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து நேற்றோடு 17 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. அதனை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக தலைமையில் ஸ்ரீ ஜாவர்தனபுர கோட்டை போர் வீரர் நினைவு தூபிக்கு அமைக்கப்பட்டுள்ள மைதானத்தில் தேசிய போர் வீரர் நினைவு நாள் நிகழ்வு நேற்று தினம் மாலை இடம்பெற்றது. எனவே மாலை 3:30 மணியளவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இந்நிகழ்வில் யுத்தத்தை வெற்றி கொண்ட போது முப்படைகளின் தளபதிகளாக பதவி வகித்த பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, மார்ஷல் ஆப் த ஏர் போர்ஸ் ரோஷான் குணதிலக, அட்மிரல் ஆப் த ஃபிளிட் வசந்த கரண்ணாகுடன் உள்ளிட்டோரோடு தற்போதைய பாதுகாப்பு படைகளின் பிரதானிகளும் இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள். யுத்தத்தின் போது அங்கவீனமுற்ற முன்னாள் படை வீரர்கள் நிகழ்வில் ஆரம்பத்தில் மைதானத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். தொடர்ந்து முப்படை மற்றும் போலீசாரின் மரியாதை அணிவகுப்புகளோடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உள்ளிட்டோர் வருகை தந்தார்கள். எனவே இதன்போது சர்வமத வழிபாடுகள் இடம்பெற்றன. மத வழிபாடுகளின் பின்னர் ஜனாதிபதி உரையாற்றினார். ஜனாதிபதி உரையைத் தொடர்ந்து உயிர்நீத்த படை வீரர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் முப்படை தளபதிகள், தற்போதைய முப்படைகளின் தளபதிகள், போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு செயலாளர், உயிர்நீத்த படை வீரர்களின் உறவினர்களால் நினைவு தூபிக்கு முன்பாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இம்முறை விசேட அம்சமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலிருந்து முப்படைகளோடு இணைந்து யுத்தத்தில் ஈடுபட்டு உயிர்நீத்த தமிழ் மற்றும் முஸ்லிம் மாவீரர்களின் உறவினர்களுக்கு ஜனாதிபதியோடு இணைந்து தமது உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் கௌரவம் அளிக்கவும் வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தமை இங்கே விசேட அம்சமாக நாங்கள் கருத முடியும். எனவே வடகிழக்கிலிருந்து அழைக்கப்பட்ட இந்த முப்படைகளோடு இணைந்து யுத்தத்தில் ஈடுபட்ட உயிர்நீத்த தமிழ் மற்றும் முஸ்லிம் மாவீரர்களின் உணர்வுகளுக்கு ஜனாதிபதி உறவினர்களுக்கு மதிப்பளித்து அவர்களையும் தன்னோடு இந்த நினைவில் கலந்து கொண்டு அவர்களுக்கான நினைவஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பையும் ஜனாதிபதி வழங்கியிருந்த விவகாரம் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயத்துக்கு தான் உதயகமன் பிள்ளை உள்ளிட்டோர் தங்களுடைய இந்த எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்ற விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை காணவில்லை. நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி உரையாற்றும் போது பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதில் பிரதான செய்திகளாக இன்றைய பத்திரிகைகள் தலைப்பிடுகின்றன. பிரிவினைவாதத்துக்கு ஒருபோதும் இடமில்லை, யுத்த வெற்றி விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டம் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, பிரிவினைவாதத்துக்கு இனி இடமே இல்லை, தேசிய போர் வீரர்கள் தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அதேபோல் இன்றைய தினகரன் பத்திரிகையில் எதிர்கால சந்ததியினருக்காக தேசத்தை கட்டியெழுப்புவதே இலக்கு என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இடம்பிடிக்கிறது. அதேபோல இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதே எனது கடமை, தேசிய படை வீரர் ஞாபகார்த்த தின விழாவில் ஜனாதிபதி உறுதி என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுகின்றன. அதேவேளை இன்றைய தினம் திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு பிரதான தலைப்பிடுகிறது. ரணபிரிவணி ஒப பேத்து ரட்ட சஹா பிரார்த்தனா கிசிலிசி பாவா தென்னே நே யுத்தே கந்துலு கந்துல யாளி மத்து பரப்புருட்ட உருமக்கர தென்னே நெஹ என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த தகவல் பிரதானமாக இருப்பதை காணவே, ராணுவ வீரர்களே, நீங்கள் நாட்டுக்காக செய்த தியாகங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை ஒருபோதும் காட்டிக் கொடுக்க இடமளிக்கப் போவதில்லை. எனவே யுத்தத்தின் அந்த கண்ணீரை அடுத்த பரம்பரைக்கு நாங்கள் உரிமையாக்க விட மாட்டோம் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த தகவல் இந்த தினம் திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணவே, ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரை தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பது தயாராக இருக்கின்றோம். எனது ஆட்சியின் கீழ் எந்த ஒரு நிலையிலும் பிரிவினைவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டாது. இனி ஒருபோதும் இந்த நாட்டில் யுத்தம் என்ற ஒன்று ஏற்படாதிருப்பதே எமது அரசாங்கத்தின் இலக்காகும். இரத்த வெள்ளத்தினாலோ அல்லது வெடிகுண்டுகளாலோ நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. அமைதியால் மட்டுமே அபிவிருத்தி அடைந்த நாட்டை உருவாக்க முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். தேசிய போர் வீரர்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் தமக்காக அன்றி ஏனையோருக்காகவும் நாட்டின் அமைதிக்காகவும் தமது உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களும் வீரர்களுக்கும் அவர்களை நாட்டுக்காக அர்ப்பணித்த பெற்றோருக்கும் நாடு என்ற ரீதியில் எமது கௌரவத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டின் பாதுகாப்பையும் அமைதியையும் உறுதிப்படுத்துவதற்காகவே ஆயிரக்கணக்கான வீரர்கள் தமது உயிரை தியாகம் செய்தார்கள். அவர்கள் யுத்தம் செய்தமைக்கான நோக்கம் அமைதியான நாடு, அபிவிருத்தி அடைந்த நாடு மற்றும் உலகில் வெற்றி பெறும் நாடு என்பதாகும். இவை அனைத்தையும் கொண்ட இலங்கையை நானும் எனது அரசாங்கமும் உருவாக்குவோம் என்று உறுதியளிக்கின்றோம். அதேபோல் இவற்றில் எந்த ஒரு விடயமும் எக்காரணத்துக்காகவும் கைவிடப்பட மாட்டாது. எவ்வாறு இருப்பினும் அவர்களது அர்ப்பணிப்பை இவ்வாறு நினைவு கூறுதல் மாத்திரம் போதாது. அவர்களது இறுதி இலக்கான ஒற்றுமையான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். தற்போது நாட்டில் ஒற்றுமையை விரும்பாத ஒரு பாதையும் ஒற்றுமையை அங்கீகரிக்கும் மற்றொரு பாதையும் காணப்படுகின்றன. எதிர்காலத்தில் எவ்வாறான சவால்கள் எதிர்கொண்டாலும் நாம் இரண்டாவது பாதையை மாத்திரமே தெரிவு செய்வோம். தற்போது சர்வேசிரமத்தில் இலங்கை நட்பெயரை பாதுகாப்பதற்கான விடயங்களை அடிப்படையாக வைத்தும் ஜனாதிபதி கருத்துக்களை முன்வைத்திருந்தார். எனவே அதனை நாங்கள் சிறப்படுத்தி இருக்கின்றோம். சட்டத்தின் ஆட்சியை மதிக்கும் நாடாக இலங்கையை சர்வதேசத்தால் அங்கீகரிக்க செய்திருக்கின்றோம். இதுவே யுத்தத்தில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களதும் விருப்பமாகும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மனித சடலங்களாலும் இரத்த வெள்ளத்தாலும் வெடிகுண்டுகளால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. அமைதியால் மாத்திரமே அபிவிருத்தி அடைந்த நாட்டை உருவாக்க முடியும். ராணுவ வீரர்கள் பிரிவினைவாதத்துக்கு எதிராகவே போராடினார்கள். மாறாக மக்களுக்கு எதிராகவோ அல்லது குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கு எதிராகவோ அல்ல, வடக்கு மற்றும் தெற்கில் அரசியல் லாபம் தேட முற்பட்டவர்களால் தான் இந்த பேரழிவை நாடு எதிர்கொள்ள நேர்ந்தது. இன்றைய சமூகத்தில் யுத்தம் சரியானதா இல்லையா என்ற விவாதம் ஒன்று காணப்படுகிறது. ஆனால் எமது விவாதம் இனியொரு போதும் இந்த நாட்டில் யுத்தம் என்ற ஒன்று ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதோடு எனது ஆட்சியின் கீழ் எந்த ஒரு நிலையிலும் பிரிவினைவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது. சகல மக்களது உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டு சட்டம் அனைவருக்கும் சமமானாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எவ்வாறு இருப்பினும் கடந்த காலங்களில் ஜனநாயகத்தை விரும்பாத, ஜனநாயக ஆட்சியில் பழக்கப்படாத ஒரு குழுவும் நாட்டில் காணப்படுகிறது. அவர்களையும் உள்ளடக்கி சட்டத்தை அனைவரும் சமமாக நடைமுறைப்படுத்துவோம், அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்துவோம். யுத்தம் கொடுத்த மோசமான அனுபவங்களிலிருந்து இலங்கையை முழுமையாக மீட்க வேண்டும். அதற்காக சகல பிரஜைகளுக்கும் இடையில் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான பாலத்தை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். எதிர்கால சந்ததியினருக்காக சிறந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான யுத்தத்தை தற்போது எதிர்கொண்டிருக்கின்றோம். அதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்றைய இந்த தேசிய போர் வீரர்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே சகல பிரஜைகளுக்கும் இடையில் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்காக பாலத்தை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திற்கு சிறந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான யுத்தத்தை தற்போது எதிர்கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே நாட்டில் இப்போது மீண்டும் ஒரு யுத்தம் அல்லது மோதல்களுக்கான சந்தர்ப்பத்தை ஒருபோதும் நாங்கள் வழங்கப்போவதில்லை. அதே போல பிரிவினைவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அதனை உருவாக்குவதற்கு சக்திகள் முயற்சித்து வருகின்றன. ஆனால் ஒருபோதும் அதற்கான வாய்ப்பை எமது அரசாங்கம் வழங்காது என்பதாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இன்ற தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் நாட்டின் வடகிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் 17வது நினைவு தினங்கள் இடம்பெற்றது. எந்த பிரச்சனையுமின்றி அந்த நிகழ்வு அங்கீகரிக்கப்பட்டன. அந்த நிகழ்வு இடம்பெற்றது. அதற்கு பிறகு நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் தேசிய படை வீரர்கள் தினம் நிகழ்வு இடம்பெற்றது. அதன் போதுதான் ஜனாதிபதி இந்த பல முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கின்றாக அந்த செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. இதே போல ஜனாதிபதி இந்த யுத்த விழாவில் அல்லது இந்த படைவீரர்கள் தினத்தில் வடகிழக்கிலிருந்து சிலரை அழைத்து வந்து அவர்களுக்கும் அங்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு வழங்கிய விடயத்திற்கு பலரும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியை சேர்ந்த பலர் அது தொடர்பான விடயங்களும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மெஃபமின் சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்திருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை உதய கம்மன் பிள்ளை தெரிவித்த ஒரு கருத்து இருக்கிறது. நினைவேந்தலுக்கு இடமளித்தமைக்கு ஜனாதிபதி மன்னிப்பு கோர வேண்டும், உதய கம்மன் பிள்ளை சுட்டிக்காட்டு என்பதாக அந்த செய்தி தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ராணுவ வீரர்களின் நினைவேந்தல் நிகழ்வை முன்னிட்டு ஜனாதிபதி நாட்டுக்கு ஆற்றும் உரையில் பயங்கரவாதிகள் நினைவு கூறப்படுவதற்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பம் குறித்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். நான் ஆட்சியில் இருக்கும் வரை இனி ஒருபோதும் இந்த நாட்டில் விடுதலை புலிகள் நினைவு கூறப்படுவதற்கு இடமளிப்பதில்லை என்ற உறுதிமொழியை அவர் வழங்க வேண்டும் என பிவித்துறை ஹெல உரிமை கட்சியின் தலைவர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். அவருடைய அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். வடகிழக்கு எங்கும் நேற்றைய தினம் விடுதலை புலிகளின் நினைவேந்தல்கள் நடத்தப்பட்டதை நாம் கண்டோம். அன்று வடகிழக்கு மாத்திரம் இந்த விடயங்கள் அடிப்படையாக வைத்து மட்டுப்படுத்தப்பட்டிருந்த புலிகளின் நினைவேந்தல்கள் இன்று இலங்கை முழுவதிலும் உள்ள ஏனைய பகுதிகளுக்கும் பரவி இருக்கின்றன. இவ்வாறான பலவீனமான முதுகலும் பெற்ற ஒரு தலைவரின் கீழ் மாத்திரமே ஒரு நாட்டுக்குள் பயங்கரவாதிகளை பயங்கரமாக சுதந்திரமாக நினைவு கூற முடியும் என்பதாக உதய கம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். ஒட்டுமொத்த உலகிலேயே இலங்கையில் மாத்திரமே பயங்கரவாதி நினைவு கூறுவதற்கு இவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று முள்ளிவாய்க்காலில் மாத்திரமின்றி ஒட்டுமொத்த நாடும் புலிகளின் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுதான் இந்த நினைவேந்தல்கள் நடத்தப்பட்டுள்ளன. மஞ்சள் நிற சிவப்பு நிற புலிகொடிகள் ஏந்தி அவர்கள் நினைவு கூறும் போது அந்த புலிகளால் தமது உயிர்களை இழந்த கைகால்களை இழந்த தமது நாட்டு ராணுவ வீரர்களையும் ஒட்டுமொத்த தேசத்தையும் பலவீனமாக அதனை பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த அரசாங்கம் நிர்பந்தித்திருக்கிறது என்பதாக உதயகம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கிறார். எனவே இங்கு புலிகளை நினைவு கூறுவதற்கான தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்காகத்தான் மக்கள் ஒன்று கூடியதார்கள். இது நாட்டில் இருக்கின்ற ஏனைய சகோதர சிங்கள பேசுகின்ற சகோதர மொழி மக்களுக்கும் இந்த விடயம் நன்றாக விளங்கும். எனவே இனவாத போக்கிலான கருத்துக்களை வெளியிட்ட உதய கம்மன் பிள்ளை அவர்கள் கடந்த காலங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் இப்போது அவர் முன்வைத்த இந்த கருத்தும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்புவதற்கான ஒரு விடயமாக பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைக்கின்ற போதிலும் இந்த அரசாங்கம் ஏற்கனவே கூறியிருக்கிறது, உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்த தடையையும் ஏற்படுத்த போவதில்லை. கடந்த காலங்களில் போலீசாரின் நெடுபிடிகள் கடிபிடிகள் உள்ளிட்ட பல விடயங்களுக்கு நினைவு மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்த தடைகளும் இல்லை. அந்த நிலையில்தான் அவர்களுடைய உணர்வுகளையும் மதித்து அரசாங்கம் இதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆனால் உதய கம்மன் பிள்ளை போன்றோர் இந்த விடயத்தை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பது விடயத்தை அவர்கள் இவர் நேரடியாகவே ஊழல்கள் வாயிலாக தெரிவித்த விடயங்கள் பிரதானமான செய்திகளாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்தும் தினம் முக்கியமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையில் உள்ளக பிரச்சனைகளுக்கு ஜெனிவா செல்லக்கூடாது, இறைமை அரசியல் சுதந்திரத்தை பாதுகாக்க கோருகிறார் சஜித் என்பதாக தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அத்துறமான செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைக்கு சர்வதேச தீர்வு காண இடமளிக்க கூடாது, உள்நாட்டுக்குள்ளேயே தீர்வு காண வேண்டும், ஜெனீவாவுக்கு செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் வலியுறுத்தி என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். எமது நாட்டு பிரச்சனைகளை நாட்டுக்குள்ளேயே தீர்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கு உள்நாட்டுக்குள்ளேயே தீர்வு காண வேண்டுமே தவிர ஜெனீவாவுக்கு சென்று தீர்வு காணக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற உண்டாட்ட சிறை திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களை அவர் இங்கே சுட்டிக்காட்டி இருந்தார். அதன் போது யுத்தத்தில் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் இப்போது வளர்ந்தவர்களாக இருப்பார்கள், அன்று ஏற்பட்ட வேதனைகள் துன்பங்களை நாங்கள் அறிவோம், நானும் எனது தந்தையை பயங்கரவாத யுத்தத்தினாலேயே இழந்தேன், இதனால் எனக்கு அந்த வேதனை புரியும், ராணுவ குடும்பங்கள் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டவர்களின் வேதனைகளை அறிவோம், இவ்வேளையில் ராணுவ வீரர்கள் என்ற வசனத்தை நாங்கள் பயன்படுத்த தயங்கக்கூடாது, அத்தோடு இனியும் அதுபோன்ற ஒரு யுத்தம் ஏற்பட்டுவிடக் கூடாது, அவ்வாறு ஏற்படாத வகையில் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக நாட்டில் பல்வேறு இடப்பிரிவில் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வுகளை வழங்க வேண்டும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க வேண்டியது ஜெனீவாவில் அல்ல, எமது நாட்டு பிரச்சனைகளை எமது நாட்டுக்குள்ளேயே தீர்த்துக் கொள்ள வேண்டும், மீள கட்டியெழுப்புதல் செயற்பாடுகள் மூலம் சகோதரத்துவம்
நல்லிணக்கம் சூழலை உருவாக்கி நாங்கள் எமது நாட்டுக்குள் பாதிக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த நாட்டின் ஒருமைப்பாடு சகோதரத்துவமானது இனங்களுக்கிடையே நல்லிணக்கம் ஏற்படுவதன் மூலம் மட்டுமே ஏற்படும். இதன்படி யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வுகளை எமது நாட்டுக்குள்ளேயே வழங்க வேண்டும். எப்போதும் வருடாந்தம் ஜெனீவாவுக்கு சென்று கதைப்பதை நிறுத்தும் வகையில் ஒருமைப்பாடு, ஆட்புள்ள எல்லை, இறைமை மற்றும் அரசியல் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் வகையில் நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் யோசனையை முன்வைக்கிறேன் என்பதாகவும் நேற்று தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல நாமல் ராஜபக்சவும் நேற்றைய பாராளுமன்ற உரையின் போது பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அதுடன் செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகளில் முக்கியமாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையில் ராணுவ வீரர்களுக்காக முன்னிற்க ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம், தமிழ் மக்களுடன் போர் செய்யவில்லை எனவும் நாமல் எம்பி சபையில் எடுத்துரைப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுரவிலும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். பயங்கரவாத நிகழ்ச்சிகளை மேற்கொண்டவர்களுக்கு யுத்த நிகழ்வை அனுஷ்டிக்க முடியும், ஆனால் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உயிர்களை தியாகம் செய்த ராணுவ வீரர்களை கௌரவிக்க சென்ற போது அவரை போலீசார் துரத்தி துரத்தி அடித்தார்கள். இது வெட்கப்பட வேண்டிய விடயம். நாங்கள் விடுதலை புலிகளோடு யுத்தம் செய்தோமே தவிர தமிழ் மக்களோடு அல்ல. எனவே ராணுவ வீரர்களுக்காக முன்னிற்பதற்கு நாங்கள் ஒருபோதும் பின்வாங்கப்பட மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற உள்நாட்டு சிறை சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இந்த விடயங்களை அவர் கூறினார். நாட்டில் 30 வருடம் இடம்பெற்ற யுத்தத்தை முடிவு கொண்டு வந்து 17 வருடங்கள் ஆகின்றன. இந்த யுத்த வெற்றிக்காக நாட்டு மக்கள், ராணுவத்தினர், போலீசார், சிவில் அமைப்பினர் என அனைவரும் பாரிய அர்ப்பணிப்பு செய்தார்கள். இன்று ஒரு சிலருக்கு ராணுவ வீரர்களை ராணுவ வீரர்கள் என தெரிவிப்பதற்கு முடியாமல் போனாலும் அவர்களின் அர்ப்பணிப்பு காரணமாகவே பெரும்பான்மையானவர்கள் இன்று சுதந்திரமாக இருக்கிறார்கள். சிலர் நாங்கள் தமிழ் மக்களோடு யுத்தம் செய்ததாக அர்த்தம் கற்பிக்க முற்படுகிறார்கள். நாங்கள் விடுதலை புலிகளைச் சேர்ந்த பயங்கரவாதிகளுடைய யுத்தம் செய்தோமே தவிர தமிழ் மக்களோடு அல்ல. இந்திய பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரதமர் பிரேமதாசமினுடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசம் மற்றும் லக்ஷ்மன் கதிர்காமர், துரையப்பா போன்ற தமிழ் தலைவர்கள், அறந்தலா பிக்குகளை, காத்தான்குடி பள்ளிவாசல் முஸ்லீம் மக்களை கொலை செய்த விடுதலை புலிகளுடனேயே யுத்தம் செய்தோம். அது மாத்திரமல்ல, அன்று பாடசாலைக்கு செல்லும் சிறுவர்களின் கைகளுக்கு சயனட் குப்பிகளை வழங்கப்பட்டன. இன்று அந்த சயனட் குப்பிகளை கலற்றி பேனையில் கையில் கொடுத்ததன் மூலம் உயர்தர பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் முதலாம் இரண்டாம் இடங்களுக்கு அவர்கள் வர முடிந்தது. பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டு வடமாகாணம் அபிவிருத்தினாலேயே இது சாத்தியமானது. அதனால் அந்த கௌரவத்தை ராணுவ வீரர்களுக்கும் அப்போதிருந்த தலைவர்களுக்கும் வழங்க முடியாதென்றால் அதுடன் பேசி பயனில்லை. ஏனெனில் இவர்களுக்கு இருப்பது கழுத்து வெட்டிய வரலாறாகும். தற்போதும் அதன் உடல்நிலைதான் இருக்கிறது. நாட்டின் தலைவரான ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு யுத்த வெற்றியை பெற்றுக் கொடுத்த ராணுவ வீரர்களுக்கு வாயால் வாழ்த்து தெரிவிக்க முடியாது போயிருக்கிறது. குறைந்தபட்சம் எக்ஸ்தரம் பேஸ்புக் கணக்குகளூடாக வேணும் வாழ் தெரிவிக்க முடியாமல் போய்விட்டது. அதே நேரம் பயங்கரவாத நிகழ்ச்சிகளை மேற்கொண்டவர்களுக்கு யுத்த நிகழ்வை அனுஷ்டிக்க முடியும், ஆனால் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உயிர்களை தியாகம் செய்த ராணுவ வீரர்களை கௌரவிக்க சென்ற போது அவரை போலீசார் துரத்தி அடிக்க முற்பட்டார்கள். இது வெட்கப்பட வேண்டிய விடயம். நாங்கள் தமிழ் மக்களுடன் யுத்தம் செய்யவில்லை, நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவே யுத்தம் செய்தோம். அதனால் எந்த வகையிலும் சவால்கள் வந்தாலும் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாத்துக் கொள்ளவும் ராணுவ வீரர்களுக்கு முன்னிற்பதற்கும் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காரணம். இதே போல அவர்கள் முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் விஜய் தேரத் பதில் வழங்கியிருக்கின்றார். அது தொடர்பான செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையில் நினைவு கூறும் உரிமை சகலருக்கும் உண்டு கூறுகிறார் அமைச்சர் விஜித் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வீரகேசரி பத்திரிகையில் விமலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, கார்ட்போர்ட் மாவீரனாக முயற்சிக்கிறார் அமைச்சர் விஜித் ஹேரத் சாடல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் அருண பத்திரிகையில் மதுரமான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். ரணவீரு செமர்மற்ற தேசப்பாலன அதிகாரியற்ற ஆராதனாக்களே நெஹ என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் அருண பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நாட்டின் எந்த ஒரு பிரஜைக்கும் போலீசாரின் பணிகளுக்கு இடையூறு விளைவிப்பதற்கான உரிமை இல்லை. போலீசாருக்கு இடையூறு விளைவித்து அநாகரிகமாக நடந்து கொண்ட விமல் வீரவன்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் இவ்வாறான சர்ச்சைகளை ஏற்படுத்தி கார்ட்போர்ட் மாவீரனாக முயற்சிக்கிறார் என பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர்
விஜய் தேரத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை அரசு தகவல் துறையில் நடைபெற்ற போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதை அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த ஒரு பிரஜைக்கும் போலீசாரின் பணிகளுக்கு இடையூறு விளைவிப்பதற்கான உரிமை இல்லை, ஆனால் விமல் வீரவன்ச போலீசாருக்கு இடையூறு விளைவித்தது மாத்திரமின்றி அநாகரிகமாக நடந்து கொண்டார். அதன் காரணமாகவே அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதனை தடுப்பதற்காகவே போலீசார் தலையிட்டார்கள். இத்தொடர்பில் சட்ட ரீதி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. நீதிமன்றத்தின் ஊடாக போலீசாரால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்துவதும் அவ்விடத்துக்கு சென்று குழப்பத்தை ஏற்படுத்துவதை போன்று செயற்படுவதும் வெவ்வேறான விடயமாகும். விமல் வீரவன்ச இவ்வாறான சர்ச்சைகளை ஏற்படுத்தி கார்ட்போர்ட் மட்டை வீரராக முயற்சிக்கின்றார். அது இந்நாட்டில் உள்ள சிறு குழந்தைக்கும் புரியும். இதுகுறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கிறது. எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் நேற்றைய தினம் அமைச்சர் விஜய் தேரத் அவர்கள் தெரிவித்தார். அதே போல இன்னும் ஒரு தகவலை அவர் கூறுகிறார். யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறும் உரிமை சகல இன மக்களுக்கும் இருக்கிறது. அந்த உரிமையை நாங்கள் உயர்ந்தபட்சம் பாதுகாத்து கொடுத்திருக்கின்றோம். அதற்காக சுதந்திரமும் சகலருக்கும் பெற்றுக் கொடுக்கப்பட்டது என்று அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான விடயமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதில் நாங்கள் யாருக்கும் உரிமையை மீறி செயற்படுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறதாக அவர் தெரிவிக்கின்றார். எனவே இந்த நாட்டில் சகலருக்கும் தங்களுடைய உரிமை இருக்கிறது என்ற விடயத்தை கூறியிருக்கிறார். நாம் எவரும் விரும்பாத யுத்தம் ஒன்றை சகலரும் எதிர்கொண்டோம். அந்த யுத்தத்தில் உயிரிழந்த பாதிப்புக்குள்ளான அதே போன்று அங்கவீனமுற்ற சகலரையும் நினைவு கூறும் உரிமை சகல இன மக்களுக்கும் இருக்கிறது. தமிழ், சிங்களம், முஸ்லீம் உள்ளிட்ட சகல மக்களுக்கும் தமது உறவினர்கள், பெற்றோர், குழந்தை உயிரிழந்திருந்தால் அவர்கள் நினைவு கூறும் உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நாங்களும் உயர்ந்தபட்சம் பாதுகாத்துக் கொடுத்திருக்கின்றோம். அதற்கான சுதந்திரமும் சகலருக்கும் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் விஜய் தேரத் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்று தினம் அருண பத்திரிகையினுடைய செய்தி தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ரணவிரு செமருமற்ற தேசபால் அதிகாரியற்ற ஆராதனா கலை என்ன விதேச அமைத்து என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் முக்கிய செய்தியாக இருக்கிறது. மகிந்தவையும் அழைக்கவில்லை அமைச்சர் விஜித ஹேரத் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது. இந்த முறை நடைபெறும் வெற்றி தின தேசிய கொண்டாட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே உட்பட எந்த ஒரு அரசியல் அதிகார அமைப்பையும் அழைக்கப்படவில்லை என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. அமைச்சரவை ஊடக சந்திப்பின் போதே அவர் அந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். போரின் முடிவில் நாட்டை வழிநடத்திய முன்னாள் ஜனாதிபதி இந்த தேசிய கொண்டாடத்திற்கு ஏன் அழைக்கப்படவில்லை என்று ஒரு பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விகள் அளித்த போதே அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். இந்த கொண்டாட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள் பங்கேற்பு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி அமைச்சர்கள் மற்றும் அரசியல் அதிகார அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி, பாதுகாப்பு பிரதியமைச்சர் மற்றும் பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஆகியோர் மட்டுமே இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றார்கள். மேலும் முப்படைகள் மற்றும் போலீசாரை சேர்ந்த அதிகாரிகள் மட்டுமே இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என்று முன்னாள் நாட்டு தலைவர்கள் உட்பட வேறு எவரும் இந்த வெள்ளி அரசியல் அதிகார அமைப்பின் இந்நிகழ்வில் அழைக்கப்படவில்லை என்றும் நேற்று தினம் அமைச்சர் இதற்கு விளக்கம் அளித்திருந்தார். அரசியல் தரப்பு எவருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், அவர் உறவினர்கள் உள்ளிட்டவர்களுக்கு மாத்திரம்தான் அழைப்பு விடுக்கப்பட்டது. எனவே பாதுகாப்பு பிரதியமைச்சரும் அதே போல ஜனாதிபதிக்குமான அழைப்பு மாத்திரம்தான் அரசியல் பக்கத்திலிருந்து விடுக்கப்பட்டது என்பதாகவும் நேற்று தினம் இந்த விவகாரத்துக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் வழங்கியிருந்த விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பதை பார்க்கலாம். அடுத்து நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பல முக்கியமான விடயங்கள் குறித்து பேசப்பட்டது. அதில் தொடர்பான விடயங்களும் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இருக்கின்றன. இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி நேற்று தினம் அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்த கருத்து பிரதானமாக இருக்கிறது. எனவே நாட்டினுடைய பொருளாதாரம் தொடர்பாக பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. அது குறித்து விரிவாக பார்ப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்

0: சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். தொடரும் சர்வதேச வங்கிகளின் நிதி உதவிகள், டாலரின் பெறுமதி அதிகரித்தாலும் ரூபாவின் சிரத்தில் பாதிப்பு இல்லை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. சர்வதேச ரீதியாக நாட்டுக்கு கிடைக்க உள்ள 1330 மில்லியன் டாலர் நிதி உதவிகள் ஊடாக டாலரின் கையிருப்பை தக்க வைத்து ரூபாவின் பெறுமதி தேவை தவிர்க்க முடியும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் பெர்னாண்டோ பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நிலையில் கட்டளை 27-2 எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் மேலும் சில விடயங்களை கூறுகிறார். சர்வதேச நாணயத்தின் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்துக்கு அமைய இம்மாதம் 2 கடன் தவணைகளாக 700 மில்லியன் அமெரிக்கர் நிதி கிடைக்கவிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை இந்த ஆண்டில் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து 380 மில்லியன் முதல் 480 மில்லியன் டாலர் வரையான நிதியும் கிடைக்கவிருக்கிறது. இதுதவிர உலக வங்கியிடமிருந்து 150 மில்லியன் டாலரும் உலக வங்கியுடன் இணைந்த ஏனைய நிறுவனங்களிடமிருந்து 50 மில்லியன் டாலரும் நாட்டு கடனுதவியாக கிடைக்கப்பெறவிருக்கின்றன. டாலரின் பெறுமதி அதிகரித்து ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இந்த சூழலில் இவ்வாறான வெளிநாட்டு உதவிகள் கிடைப்பதால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. டாலர் பெறுமதியின் கையிருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக டாலரின் பெறுமதி உயர்வடைந்திருக்கிறது. இந்த பிரச்சனை இலங்கைக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டது அல்ல, உலகின் அனைத்து நாடுகளிலும் இதன் தாக்கம் உணரப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு யுத்தம் நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருவதால் சர்வதேச சுற்றுலா பயணிகளின் வருகை ஒப்பீட்டளவில் பின்னடைவு காணப்படுகிறது. அந்த வகையில் பூகோள மட்டத்தில் உருவாகியுள்ள சவால்களுக்கு மூங்கெடுக்க வேண்டியிருக்கிறது. நாட்டிலிருந்து டாலர் வெளியேறுவதை தடுக்கும் வகையில் வாகன இறக்குமதிக்கு தற்காலிகமாக 50% மேலதிக வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் தவிர்த்த ஏனைய தனிப்பட்ட வாகனங்களுக்கான தீர்வை வரியும் தற்காலிகமாக திருத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு ஏற்படும் பொருளாதார சுமைகளை குறைப்பதற்கான நிபாரணங்களை அரசாங்கம் வழங்கி வருகிறது. மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் சுயதொழில் முயற்சியாளர்களின் தொழில்துறையை ஊக்குவிக்கும் நோக்குடனேயே இந்த நிவாரணங்கள் வழங்கப்படுவதாக நேற்று தினம் இந்த விவாதத்தின் போது அமைச்சர் அனில் ஜெயந்த் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நேற்று தினம் மேலும் பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் பாராளுமன்றத்தில் விவாதம் இடம்பெற்றது. கபீர் ஹாசிம் நேற்று பாராளுமன்றத்தில் சில விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அதுபான செய்தி இன்று தினம் தமிழன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. உள்நாட்டு அரசியலை சட்டமூலத்தை ஏற்க முடியாது, திருத்துமாறு கபீர் எம்பி யோசனை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு பார்க்கலாம். வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை பெற்றுக்கொள்ளாவிடின் 6 மாத காலம் சிறை செல் நேரிடும் என்று உள்நாட்டு அரசியலை திருச்சட்டம் மூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இது முற்றிலும் தவறு. இந்த சட்டமூலத்தில் பல விடயங்கள் திருத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். எனவே இந்த மக்கள் விடுதலை முன்னணி இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த சகல அரசாங்கங்களுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தி போராட்டங்கள் இடம்பெற்றது வரலாறு. எனவே 1994 சந்திரிகா அரசாங்கத்தில் ஒன்றிணைந்தார்கள். 2005 மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்த அரசு வருமானத்தை வீழ்ச்சி கொண்டு சென்று நாட்டை வங்குரத்து நிலைக்கு தள்ளினார்கள் என்பது ஆனால் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல இந்த விடயங்களை மையப்படுத்தி இப்போது இந்த உள்நாட்டு அரசரி சட்டத்தினுடைய விடயங்கள் இந்த டின் இலக்கத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அதற்கு எதிராக நடவடிக்கை போன்ற விடயங்களை திருத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அவர் தெரிவித்திருந்தார். நேற்று தினம் இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விவகாரமாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய ராணுவ வீர தினத்தை தமது வெற்றி என கூறுவது வேடிக்கையானது, சந்தருவான் மதுரசிங்க எம்பி சாடை பேச்சு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. தமது ஆட்சியில் ராணுவத்தினரை கல்லறையை பாதுகாப்பதற்கும் தென்னந்தோப்பை பராமரிக்கவும் பணிக்கமர்த்திய ஒரு குடும்பம் இன்று தேசிய ராணுவ வீர தினத்தை தமது வெற்றியாகவும் ஒட்டுமொத்த ராணுவத்தின் உரிமையாளர்கள் தாங்கள் என்றும் உரிமை கோருகிறது, வேடிக்கையான விடயம் என்பதாக தேசிய மக்கள் சக்தியின் அம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சந்தருவான் மதுரசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போதே அவரும் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். தேசிய ராணுவ ரத்தினத்தை ஒரு குடும்பம் தனது வெற்றியாகவும் ஒட்டுமொத்த ராணுவத்தின் உரிமையாளர்கள் தாங்கள் என்றும் குறிப்பிட்டுக் கொள்கிறது. ராணுவத்தினரின் நலன் விரும்பிகள் போன்று இவர்கள் இன்று பேசுகிறார்கள். நாட்டுக்காக போராடிய ராணுவத்தினரில் ஒரு சிலர் தமது கடமைக்கு அப்பாற்பட்டு அரசியல்வாதிகளின் நோக்கங்களுக்கு அமைய செயற்பட்டதால் இன்று சிறை சென்றிருக்கிறார்கள். எனவே இளைஞர்களை கடத்தி படுகொலை செய்த வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி இன்றும் குற்றவாளியாக காணப்படுகிறார். பலரும் வழக்குடன் இன்று போராடுகிறார்கள். ராணுவத்தினரின் நலன் பற்றி பேசும் குடும்பம் கடந்த காலங்களில் ராணுவத்தினரை எவ்வாறு கவனித்தார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். அம்பாந்தோட்டை வீரக்குட்டிய பகுதியில் தமது தாய் தந்தையின் கல்லறையை பாதுகாப்பதற்கும் தென்னந்தோப்புகளை பராமரிப்பதற்கும் ராணுவத்தினர் பணிக்கமர்த்தப்பட்டார்கள். கண்டி தலதா மாளிகை அண்மித்த பகுதியில் கார் ஓட்டப்பந்தயத்தை நடத்த வேண்டாம் என்று மகாநாயகத்தினர்கள் அறிக்கை விட்ட போதும் ராணுவத்தினரை கொண்டு ஓட்டப்பந்தயத்துக்கு மண் நிரப்பியவர்கள் இன்று பௌத்த மதம் பற்றி பேசுகிறார்கள். முன்னாள் ஜனாதிபதியின் இளைய மகன் முறையற்ற வகையில் கடற்படைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டார். இவர்கள் இன்று ராணுவ முழுகம் பற்றி பேசுகிறார்கள். ஆட்சியில் இருக்கும் போது சகலவிதமான கீழ்த்தரமான வேலைகளையும் செய்துவிட்டு இன்றும் சிறந்தவர்கள் போல் பேசுவதுதான் வேடிக்கை என்பதாக நேற்று தினம் பார்லமெண்டத்தில் பார்லமெண்ட் உறுப்பினர் சந்திரவான் மதுரசிங் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட இன்னும் ஒரு கருத்தும் முக்கியமான செய்தியாக பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்களுக்கு நல்ல விடயங்கள் செய்துள்ள அரசாங்கத்தை பாராட்டுவதே சிறந்தது. சபையில் தமிழரசு கட்சி எம்பி கவீந்திரன் கோடீஸ்வரன் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களுக்காக செய்துள்ள நல்ல விடயங்களை பாராட்டுவதாக தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் எந்த விடயத்திலும் மக்களின் நலனின் கருதி அரசு செயல்பட வேண்டும் என்றும் பாராளுமன்றம் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அரசாங்கம் உண்மையில் சம்பள அதிகரிப்பை வழங்கியிருந்தது. எனினும் தற்போது பொருட்களின் சேவைகளுக்கான விலைகளும் கட்டணங்களும் பாரிய விதத்தில் அதிகரித்துள்ளன. இதனால் புதிய சுமைகளை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இதனை கவனத்தில் கொண்டு இந்த விலை அதிகரிப்புக்கு ஈடுகொடுக்கும் வகையில் சம்பள அதிகரிப்பு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நேற்று தினம் அவர் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு நிதியளித்தல் திருத்த சட்ட ஏற்பாடுகள் அரசியலமைப்பு முரணல்ல என்பதாக நேற்று தினம் நீதிமன்றம் பாராளுமன்றத்துக்கு வியாக்கியானத்தை அனுப்பியிருக்கிறது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பதை ஒடுக்குதல் மீதான சமவாய திருத்த சட்டத்தின் எந்த ஒரு ஏற்பாடுகளும் அரசியலமைப்புக்கு முரணானதல்ல, சட்டமூலத்தை சாதாரண பெரும்பான்மையோடு நிறைவேற்றலாம் என உயர்நீதிமன்றம் அறிவித்திருப்பதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னத்தின் சபையில் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றம் நேற்று சபாநாயகர் தலைமையில் கூடிய போதே உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சபாநாயகர் சபைக்கு அறிவித்திருக்கிறார். எனவே அதில் எந்தவிதமான சட்ட சிக்கல்களும் இல்லை என்பதாக நேற்று தினம் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியதை சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு அறிவித்திருந்தார். அதே போல இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மே 16 முன்னரான வாகனங்களின் விலைகளை அதிகரிக்க முடியாது அரசாங்கம் அறிவிப்பு என்பதாக நேற்று தினம் விஜித் ஏரத் அவர்கள் நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பது நாங்கள் பார்க்கலாம். புதிய மேலதிக வரி விதிப்புக்கமைய மே 16 முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் கடன் பத்திரம் திறக்கப்பட்ட வாகனங்களின் விலைகளை இக்காரணத்துக்காகவும் அதிகரிக்க முடியாது. புதிய மேலதிக வரியை அடிப்படையாக கொண்டு சில இறக்குமதியாளர்கள் விலைகளை அதிகரிப்பது மோசடியானது. இதுகுறித்து மக்கள் தெளிவுடன் இருக்க வேண்டும் என பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித் ஏரத் அவர்கள் நேற்று தினம் இந்த வாராந்த ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக பத்திரிகையில் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்று தினம் மற்றும் மேலும் பல செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் இருக்கிறது. நிலக்கரி கப்பல்களுக்கு தாமத கட்டணங்கள் விதிக்கப்படவில்லை, ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு அமைச்சர் விளக்கம் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. நிலக்கரி ஏற்றி வந்த கப்பல்களுக்கு தாமத கட்டணங்கள் எதுவும் விதிக்கப்படவில்லை என எரிசக்தி அமைச்சரும் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சருமான ஆனூர் கருணத்திற்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக சில தரப்பினர் தவறான தகவல்களை முன்வைத்திருக்கிறார்கள். இறக்குமதி செயல்முறையால் இலங்கையில் நிலக்கரி நிறுவனத்திற்கோ அல்லது மின்சார நுகர்வுக்கோ எந்த ஒரு கூடுதல் செலவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். நிலக்கரி இறக்குமதி செயல்முறை மற்றும் கப்பல் தாமத கட்டணங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் தவறான தகவல் குறித்து நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே எரிசக்தி அமைச்சர் அனுரா கருணாதரக் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே டெண்டர் நடைமுறையின்படி கப்பல்கள் வந்து சேர்வதற்கான காலக்கெடு குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர், இந்த ஆண்டு பிரதான டெண்டர் நடைமுறை மற்றும் அவசரகால கொள்முதல்களின் கீழான பல கப்பல்கள் பல்வேறு காரணங்களால் குறிப்பிட்ட திகதிகளில் நாட்டுக்கு வந்து சேரவில்லை என்றும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே 15வது கப்பல் மார்ச் 3ஆம் திகதி வரை ஏற்பாடாக இருந்தது. ஆனால் ஏப்ரல் 8ஆம் திகதியை வந்தது. இதுபோன்று மார்ச் 8ஆம் திகதி வந்தடைவிருந்த 16வது கப்பல் 4 நாட்கள் தாமதமாகி ஏப்ரல் 12ஆம் திகதியை நாட்டுக்கு வந்திருந்தது. எனவே 17வது கப்பல் மார்ச் 13ஆம் திகதி வருவதற்கான ஏற்பாடு இருந்தும் ஏப்ரல் 29ஆம் திகதியை நாட்டை வந்திருந்தது. எனவே இவ்வாறு தொடர்ச்சியாக இருந்தது. இருந்தபோதிலும் எந்தவிதமான தாமத கட்டணங்களும் கப்பல்களுக்கு வழங்க விதிக்கப்படவில்லை என்பதாக நேற்று தினம் இடம்பெற்ற அமைச்சரவை மன்னிக்கவும் அரசாங்க தகவல் திணைக்கு இடம்பெற்ற ஊடகத்தில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. நீர் கட்டணங்களை 6 மாதங்களுக்கு நிலையாக பேணும் சூத்திரம் ஸ்திரம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். சிங்கள பத்திரிகைகளிலும் அதுமான செய்திகள் வந்திருந்தன. குடிநீர் கட்டணத்தில் இந்த ஆண்டில் முதல் அரையாண்டு காலப்பகுதியில் திருத்தம் மேற்கொள்ளாதிருக்க அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. 2024 ஜூலை 15 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நீர் கட்டண சூத்திரத்தின்படி முக்கிய செலவு காரணிகளில் ஏற்படும் மாற்றங்களை கவனத்தில் கொண்டு நீர் விநியோக அலகு விலையை அரையாண்டுக்கு ஒருமுறை மறு ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டது. 2025 ஆண்டுக்கான தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் நிதிநிலை அறிக்கையின் அடிப்படையில் பகுப்பாய்வின் பிரகாரமே நீர் விநியோக செயற்பாடுகளுக்கான செலவுகள் ஈடு செய்யப்படுவதையும் சபை உறுதிப்படுத்தியிருக்கிறது. எனவே தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு நீர் விற்பனை அலகு விலையை அதிகரிக்காமல் இருக்க முடிவு செய்திருக்கிறது. இதன் பிரகாரம் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு தற்போதைய நீர் கட்டணத்தை திருத்தாதிருக்க வேண்டும் என வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த ஆவணத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து ஜனாதிபதி அனந்தகுமார் ரசாநாயக் அவர்கள் இன்று தினம் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்யப் போகிறார். அங்கு பல முக்கியமான அபிவிருத்தி பணிகளையும் பார்வையிடுவதோடு சில திட்டங்களையும் திறந்து வைக்கவிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். வீரகேசரி மற்றும் தினகரன் பத்திரிகையில் செய்தியாக அது இடம்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று தினம் அது தொடர்பான செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையும் அது தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது. மட்டக்களப்பு புதிய பொது நூலக கட்டிடத்துக்கு விழா என்பதாக கட்டிட திறப்பு விழா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மட்டக்களப்பில் நவீன நூலகம் ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்புக்கு இன்று புதன்கிழமை வருகை தரும் ஜனாதிபதி அனந்தகுமார் ரசாநாயக்க பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவிருக்கின்றார். அவர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் மட்டக்களப்பு மாநகர சபையின் பொது நூலகத்தை முதலாவதாக திறந்து வைப்பார். இந்நிகழ்வு இன்று காலை 9:30 மணிக்கு இடம்பெறுகிறது. சுமார் 345 மில்லியன் ரூபாய் செலவில் இப்போது இந்த பொது நூலகம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார். ஜனாதிபதி தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெறவிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 1:30 மணிக்கு போதைக்கு எதிரான முழு நாடு ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனந்தகுமார் ரசாநாயக தலைமையில் மட்டக்களப்பு வெப்பர் மைதானத்தில் இடம்பெறவிருக்கிறது என்பதும் முக்கியமான தகவல். ஜனாதிபதி அவர்கள் எதிரான மட்டக்களப்பு விஜயம் மேற்கொண்டு பல முக்கியமான நிகழ்வுகளில் பங்கேற்கப் போகிறார் என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்று தினம் பத்திரிகைகளில் வெளியாயிருக்கின்ற பிரதானமான முக்கியமான செய்தியாக இருப்பது கபில சந்திரசேன தொடர்பான விவகாரத்தை அடிப்படையாக வைத்த விசாரணை அறிக்கைகள் முன்னிலைப்படுத்திய செய்திகள். அது தொடர்பான செய்திகள் என்றாறு தலைப்பிடப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் கபிலவின் வீட்டிலும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகவில்லை, கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றில் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுவது காணலாம். அதே செய்தி இன்றைய திவைன பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. கபில பதிஞ்சிவசிட்டி நிவசித் சிசிடிவி தர்ஷன பட்டிகதவி சிசிடி உசாவியட்ட தினம் தை டிவிஆர் யந்திர போலீசி பாரையிட்டின ரச பரீட்சணைகிட்ட அவசர இல்லா என்பதாக அந்த செய்தி தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே அவருடைய இந்த டிவிஆர் இயந்திரத்தை கைப்பற்றி அந்த வீட்டில் டிவிஆர் கைப்பற்றி அதனை அரசு ரசாயன பகுப்பாய்வு உட்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். எனவே அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணை அறிக்கை கொழும்பு குற்றப்பிரிவினரால் நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தற்போது கபில சந்திரசேன தங்கியிருந்த இல்லத்தில் சிசிடிவி கேமராக்கள் இயங்கிய போதிலும் அவற்றில் காட்சிகள் எதுவும் பதிவாகவில்லை என்பதாக இப்போது நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு குற்றப்பிரிவினர் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். மூன்றாவது நாளாக நடைபெற்ற இந்த நீதவான் விசாரணைகளின் போது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றில் பல முக்கியமான விடயங்களை உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே கபில சந்திரசேன மரணமடைந்த அரவிந்த் டி சில்வா இல்லத்தில் வாகனங்களை நிறுத்துவதற்காக கீழ்த்தளத்தில் இரண்டு வாகன தரப்பினர் உள்ளதாகவும் அவற்றின் வழியாக வீட்டுக்குள் நுழைய முடியும் என்றாலும் தற்போதைய விசாரணைகளின்படி வெளிநபர் எவரும் அவ்வாறு வீட்டுக்குள் நுழைந்தமை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மரணம் நிகழ்ந்த இடத்தில் பெயரிடப்படாத 11 மருந்து மாத்திரைகள் காணப்பட்டதாக தெரிவித்த அந்த அதிகாரி, அந்த மாத்திரைகளையும் மரணமடைந்தவரின் இரத்த மாதிரிகளையும் அரசு ரசாயன பகுப்பாளரிடம் சமர்ப்பித்து அறிக்கை பெறுவதற்கான உத்தரவை வழங்குமாறும் கோரியிருக்கின்றார். அத்தோடு சம்பவ இடத்தில் இருந்த டிவிஆர் இயந்திரத்தையும் பகுப்பாளரிடம் ஒப்படைக்க அனுமதி கோரப்பட்டது. இதன்போது நீதவான் மரணமடைந்தவரின் இல்லத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் பரிசோதிக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த குற்றப்பிரிவு அதிகாரி, மரணமடைந்த கபில சந்திரசேனவின் வீட்டிலும் சிசிடிவி கேமராக்கள் இயங்கிய போதிலும் அவற்றில் காட்சிகள் எதுவும் பதிவாகவில்லை என்று தெரிவித்தார். எனவே இதனையடுத்து இந்த இரண்டு டிவிஆர் இயந்திரங்களையும் ரசாயன பகுப்பாளரிடம் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிசிடிவி கட்டமைப்பு தொடர்பில் விசாரணை நடத்த பொறியியலாளர் ஒருவர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். தொடர்ந்து கேள்வி எழுப்பிய நீதவான், இந்த விவகாரத்தில் கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக அவரது வீட்டுக்கு வந்த இரண்டு முக்கிய பிணையாளர்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டனவா என போலீசாரிடம் வினவப்பட்டது. அதற்கு பதிலளித்த அதிகாரி, அவரிடம் வாக்குமூலம் பெறுவது கடினமாக இருந்தது என்பதாக தெரிவித்திருக்கின்றார். பிரதான சாட்சியாளர்களான அவர்கள் வாக்குமூலம் வழங்க வரவில்லை என்றால் அவர்களை நீதிமன்றத்து கட்டாயம் அளித்திருக்க வேண்டும் அல்லவா? ஏனைய சாட்சிகளை விட அவர்கள்தானே முக்கியமானவர்கள். சாட்சியங்களின் போது அவர்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளனவே என்பதாக நீதிமன்றம் நிறுத்தினம் கேள்வி எழுப்பியது போலீசாரிடம். அதற்கு பதிலளித்த போலீசார், அவர்களிடம் இன்னும் வாக்குமூலம் பதிவு செய்ய முடியவில்லை என மீண்டும் ஒருமுறை கூறினார். வாக்குமூலம் பெற முடியவில்லை என்பதற்காக அவர்களை சாட்சி கலைக்காமல் இருக்க முடியுமா? அவ்வாறாயின் விசாரணையை எவ்வாறு முன்னெடுப்பது என நீதவான் கேள்வி எழுப்பினார். இதன்போது குறுக்கிட்ட குற்றப்பிரிவு அதிகாரிகள், அந்த இரண்டு பிணையாளர்களும் தற்போது விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த நீதவான், விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றால் வாக்குமூலம் பெறுவது இன்னும் இலகுவானதே, எனினும் ஒரு கட்டளை பெற்று அதனை மிக எளிதாக செய்திருக்கலாம் என சுட்டிக்காட்டினார். அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த பல சாட்சியாளர்களுள் தேவையற்றவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசாருக்கு பணித்த நீதவான், சாட்சியிடையே போலீஸ் நிலை அதிகாரிகளும் இருப்பதனால் அவர்களை நீண்ட நேரம் வைத்திருப்பது பொருத்தமற்றது என கூறினார். பிரதான சாட்சி விசாரணையை ஒத்திவைத்தார். எனினும் நேற்று தினம் 4 முக்கிய சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தால் இவ்வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 1 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். கபில சந்திரசேன இறுதியாக மரணமடைந்த அரவிந்த் சில்வாவினுடைய வீட்டிலிருந்த சிசிடிவியிலும் காட்சிகள் எதுவும் பதிவாகியிருக்கவில்லை. அதே போல கபில சந்திரசேனுடைய வீட்டிலும் அந்த சிசிடிவியில் காட்சிகள் எதுவும் பதிவாகவில்லை. சிசிடிவியில் இயங்கி இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் நிலையில்தான் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை தொடர்பான அதிகாரிகள் தங்களுடைய விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்து இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருந்தார்கள். மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
2: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்.
3: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
2: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது? நம்ப ஆச்சு.
0: மோசடிக்காரர்கள் கைது. 171 சீன நாட்டவர்கள் அடங்குவதாகவும் போலீசார் தகவல் என்பதாக இன்றைய தமிழ் பத்திரிகை தொடர்பான செய்தி பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அதனை பார்த்துவிட்டு அந்த செய்திக்கு செல்வதால் நாங்கள் அந்த அடிப்படையில் இன்றைய சிங்கள பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் லங்காதீப் மற்றும் அருண பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இருக்கிறது. ரத்மலான அதி ஆராய்ச்சியே ஹொர டிவி ரேடியோ மத்திய சானியாக் மேவுயே மாலத்தீவின ஜாத்தியக் கோட்டி பகாக்க உபகரண இக்க திகாக் அத் அடங்குற்ற என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை தலைப்பட இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு ரத்மலான குவான் தொட்டுப்பல ஆசானையே அதி ஆராய்ச்சியே ரகஸ் ரூபவாகினி மத்திய சானியாக் மாலத்தீவின ஜாத்திய குயத்திலு திதினைக் அத் அடங்குவட்ட ஐஎஸ்ஐஎஸ் சமூக சமதா பெருத்துவாத விமர்சனையாக என்பதாக இன்றைய தினம் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே ரத்மலானை விமான நிலையத்துக்கு அருகில் அதி பாதுகாப்பு வனப்பகுதியில் ரகசியமாக இயங்கி வந்த வானொலி மற்றும் தொலைக்காட்சி மத்திய நிலையம் ஒன்று நேற்று தினம் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மத்திய நிலையத்தை இயக்கியவர் மாலத்தீவு நாட்டைச் சேர்ந்தவர் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அங்கிருந்து 5 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட உபகரணங்களும் இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே 10 ரிசீவர்கள், அதே போல பாவிக்கப்படாத சேட்டலைட் ரிசீவர்கள் 4, அதே போல அதற்கான சேட்டலைட் வெற்று பெட்டிகள் 16, அதே போல பாரிய அளவிலான சேட்டலைட் டிஸ்க் 5 உள்ளிட்ட பல இந்த விடயங்கள் பொருட்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டன. அதே போல தொலைக்காட்சி பெட்டிகள், 3 கணினிகள், சேட்டலைட் ஸ்டார்லிங் உள்ளிட்ட பல விடயங்களை போலீசார் நேற்று அங்கிருந்து கைப்பற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ரத்மலானை சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற அதி பாதுகாப்பு நிலையத்தில் அத்திடிய பகுதியில் இந்த சுற்றுலா நிறுவனம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக இந்த தொலைத்தொடர்பு மத்திய நிலையம் ஒன்று அங்கு இயங்கி வந்திருப்பதாக கல்கிசை பிரிவு குற்ற விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விடயங்கள் தெரியவர நேற்று தினம் இந்த தகவல் தெரிந்து அங்கு சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. நீதிமன்ற உத்தரவு கல்கிசை நீதிவானுடைய உத்தரவின் பேரில் அங்கு சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போதுதான் அங்கு இந்த விடயங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். ரகசியமான முறையில் ரத்மலை விமான நிலையத்துக்கு அருகில் இந்த செயற்பாட்டு மத்திய நிலையம் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிலையம் ஒன்று இயங்கி வந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போது அவர்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாலத்தீவு நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தான் அதனை இயக்கி வந்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அடுத்து இன்று தினம் தமிழன் பத்திரிகையின் செய்திக்கு வரலாம். முதல் 2 வாரங்களில் 311 சைபர் மோசடிக்காரர்கள் கைது. 171 சீன நாட்டவர்கள் அடங்குவதாகவும் போலீசார் தகவல் என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை பார்க்கலாம். மே மாதத்தின் முதல் 2 வாரங்களில் மாத்திரம் கணினி மற்றும் மடிக்கணினியை பயன்படுத்தி பாரிய அளவிலான நிதி மோசடி முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும். 311 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் வெளிநாட்டு பெண்கள் பலர் இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களிடமிருந்து சைபர் குற்றங்களுக்காக பயன்படுத்த கருதப்படும் 100 மடிக்கணினி மற்றும் கணினிகளும் 600 வரையிலான கைபேசிகளும் இதன் போது கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு போர்வையில் நிதி மோசடி, சந்தேக நபர் குற்றவெளியில் கைது என்பது இன்னும் ஒரு செய்தி. தமிழன் பத்திரிகையில் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுவதாக தெரிவித்து சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரங்களை வெளியிட்டு பல கோடி ரூபாய் பண மோசடியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் குச்சவெளி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்களால் அளிக்கப்பட்ட முறைப்பாடுகள் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த இவர் கொச்சவெளி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து தற்போதைய நாட்களில் கொழும்பில் வசித்து வருகின்ற விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. வெளிநாடுகளில் உயர்ந்த சம்பளத்தோடு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று சமூக ஊடகங்களில் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் வெளியிட்டு இளைஞர்கள் பொதுமக்களிடமிருந்து 500,000 ரூபாய் நிதியை பெற்றுக் கொண்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இந்த பின்னணியில் சந்தேக நபரை நம்பி பணம் வழங்கியும் வேலைவாய்ப்பு வழங்கப்படாமை மற்றும் பணம் மீள வழங்கப்படாமை தொடர்பில் பல்வேறு முறைப்பாடு கிடைத்தன. அத்துறவில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதான் அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய தினம் மற்றொரு செய்தியும் முக்கியமான செய்தியாக வருகிறது. அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அதுரமான முக்கியமான தகவல் அருண பத்திரிகையில் ராஜ ஆயத்தனவல தனி

0: பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஊடாக இதுதொடர்பான விசேட சுற்றுப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த அடிப்படையில்தான் அரசு நிறுவனங்களிடமிருந்து திட்டம் ஆரம்பமாகிறது. எனவே அரசு நிறுவனங்களில் தனிப்பாவனைக்காக பிளாஸ்டிக் போத்தல்கள், அதே போல அதனை பயன்படுத்துதல், கொள்வனவு செய்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்து இந்த சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்று தினம் மற்றொரு செய்தி ஒன்றும் இன்று தினம் வீரகேசரி பத்தினுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே குறிப்பாக சிறுமி துஷ்பிரயோக சம்பவம் அரசாங்கம் மௌனம் காப்பதாக தெரிவித்து சமூக செயற்பாட்டாளர்கள் ஆர்ப்பாட்டம் என்பதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை தொடர்பில் 8 விகாரிகளின் தலைமை பிக்குவுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்ற போதிலும் நாட்டின் சட்டத்தை நிலைநாட்டும் நிறுவனங்கள் இதுகுறித்து மௌனம் காப்பதற்கும் மக்கள் பிரதிகள் காட்டும் வளர்ச்சிப் போக்குக்கும் எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்று தினம் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு முன்பாக திரண்ட சிவில் சமூக செயற்பாளர்கள் பெண் மற்றும் சிறுவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து இதில் பங்கேற்றவர்கள் சமூக செயற்பாளர்கள் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்றும் உங்களுடன் இணைந்திருப்பாங்க புவனேஷ் அண்ட் சங்கர் இணைந்திருப்பாங்க. இந்த நாளில் இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆறு. தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. நன்றி. ஸ்டே டியூன் மக்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
5: நன்றி ஜி ஆர். நேரில் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வழக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விடயங்கள் நாங்கள் உங்களோட பேச போகிறோம். தலைப்பு இருக்கிறது, அதே போல முக்கியமான செய்திகள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. காலை பொழுதுல அப்படி நீங்கள் உற்சாகமாக நீங்கள் வேலைக்கு செல்வீங்க, அதே போல நிறைய வேலைகளை செய்வீங்க, வீட்டில இருந்து செய்வீங்க. சோ எல்லா வேலைகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்க போகின்றோம். உற்சாகப்படுவதற்காக நாங்கள் உங்களோடு இருக்க போகின்றோம் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடி வித்தலோத்தருக்கான வெற்றி இலக்கங்களை பார்ப்போம். ஆங்கில எழுத்து ஜட் வெற்றி இலக்கங்கள் 2, 38, 73, 75. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜட் வெற்றி இலக்கங்கள் 2, 38, 73, 75. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2 லட்சம் பரிசுகள் 13 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,14,82,920 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,07,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,880 சீட்டிலப்பு வார்த்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 22, 39, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 22, 39, 56. நேற்றைய நாளில் 1,65,49,520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 33 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,168 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 12, 39, 74, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 12, 39, 74, 79. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 3, 6, 2, 2. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 3, 6, 2, 2. 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,88,280 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,65,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 18, 41, 56, 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 18, 41, 56, 67. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 9, 6, 1, 1. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 9, 6, 1, 1. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,28,280 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,09,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,344 சீட்டிலப்பு வாரத்துக்கான கப்பு குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 14, வெற்றி இலக்கங்கள் 24, 42, 49, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 14, வெற்றி இலக்கங்கள் 24, 42, 49, 64. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,33,96,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் கோடிபதி பரிசாக 27,16,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்துல துறைக்கான வெற்றி முடிவுகள், 902 சீட்ல வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 5, 3, 7, 2, 9, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 5, 3, 7, 2, 9, 0. நேற்று நாளில் 36,54,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,89,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 376 சீட்ல வாரத்துக்கான ஜயசம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 7, 2, 9, 0. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 7, 2, 9, 0. 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,70,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 998 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 18, 36, 49. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 18, 36, 49. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 40,97,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி துறை சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: அதிகமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்என் 102.6
3: காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேச போகிறோம். ஒரு விஷயம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வாகனம் ஒன்று வேணும், ஒரு பைக் ஒன்று வாங்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க. எஸ், அது காரணம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதான் நாங்கள் சொல்றது, நீங்கள் சிடிஆர் ஒன்று வாங்கினீங்க சொன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மை கிடைக்கிறது. என்ன காரணம் சொன்னா, ஒரு லீட்டருக்கு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்குறது. வா, சூப்பர் இல்ல? சோ இந்த சிடிஆர் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான விஷயங்கள், யூஎஸ்பி சார்ஜர் பண்ணி கொள்ள முடியும். அதே போல பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சியான ஒன்றாக இருக்கிறது என்பதும் பல விஷயங்களாக இருக்கிறது. ஆக இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்கள் சிடிஆர் வாங்குங்க, இப்போதே நீங்கள் பயன்பெறுங்கள் என்பதை நாங்கள் சந்தோஷமாக சொல்கிறோம். ஆக சிடிஆர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். ஆக வீட்டுக்கு ஒரு வாகனம் தேவை, அதுவும் நீங்கள் தூரடங்கள் இருப்பீங்க, போயிட்டு வர்றதுக்கு அவசரத்துக்கு நகரத்துக்கு போயெல்லாம் போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு வாகனம் தேவைன்னு சொன்னால் நீங்க கட்டாயம் என்ன பண்ணணும் சொன்னா சிடிஆர் ஒன்று வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏராளமான விடயங்களை நாங்கள் பேச போகிட்டோம் எங்களுடைய நிகழ்ச்சியோட தொடர்ந்து. வணக்கம் சங்கர்.
4: வணக்கம் புவனேஷ். நல்லா இருக்கீங்களா?
3: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். என்ன மாதிரி வெளியில மழையா?
4: இன்னைக்கு கொஞ்சம் மழையும் வரும் வெயிலும் வரும் நினைக்கிறேன்,
3: அப்படியே கலந்து வரும் நினைக்கிறேன். நாங்கள் இப்பொழுது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசாக் லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்க போகின்றோம். 310 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கும்ப ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 22, 37.
5: மீண்டும் ஒரு முறை, ராசியாக கும்பம் வெற்றி இலக்கங்களாக 18, 22, 37.
3: நேற்று நாளில் சிறப்பு இலக்கங்களாக 8, 5, 4, 3 தெரிவாக இருக்கிறது.
5: சிறப்பு இலக்கங்களாக 8, 5, 4, 3 தெரிவாகி உள்ளது.
3: நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,22,340 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசு தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4436 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 8, 27, 49, 66.
5: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 8, 27, 49, 66.
3: நேற்றைய நாளில் 2,50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,33,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 6,31,56,587 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
3: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகாஜன சம்பத்தளத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. 6,194 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 4, 7, 6, 8, 6, 4.
5: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 4, 7, 6, 8, 6, 4.
3: நேற்றைய நாளில் மொத்தமாக சூப்பரிசாக 2,48,91,252 ரூபாய் பெறுமதி என ஜாக்பாட் பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 25,000 பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் மொத்தமாக 4,57,532 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 2 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
3: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இது. 2,224 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 39, 40, 78, 81.
5: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 39, 40, 78, 81.
3: நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,5,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 12,25,611 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
3: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,542 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 11, வெற்றி இலக்கங்கள் 1, 23, 26, 33.
5: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 11, வெற்றி இலக்கங்களாக 8, 23, 26, 33.
3: நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டு கிடந்தது. 5,000 பரிசுகள் 89 வெல்லப்பட்டு கிடந்தது. மொத்தமாக 76,80,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 26,75,50,32 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது.
3: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,503 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 15, 31, 61.
5: மீண்டும் ஒருமுறை, ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 14, 15, 31, 61.
3: நேற்றைய நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. 25,000 பரிசுகள் 18 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 94,34,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுகின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 34,47,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
3: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 6, 8, 6, 4.
5: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 6, 8, 6, 4.
3: நேற்றைய நாளில் மொத்தமாக 49,63,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயலோதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 462 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து W, வெற்றி இலக்கங்கள் 2, 9, 9, 0.
5: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து W, வெற்றி இலக்கங்களாக 2, 9, 9, 0.
3: நேற்றைய நாளில் 5,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 50,000 பரிசுகள் 36 வெல்லப்பட்டுகிறது. 68,71,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ரொம்ப அழகான பாடல், காலையில கேட்கும் போது இனிமையான பாடல் இல்லையா?
1: ஆசை ஆசை தான் எல்லாருக்கும்,
0: ஆசை
1: எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்,
0: இருக்கத்தானே வேணும்.
1: அந்த ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு
0: சொன்னா, நாம ஸ்மார்ட்டா இருக்கணும், அழகா இருக்கணும், அழகா லுக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசை.
1: யாரு பார்த்தாலும் வந்து என்ன பாக்க நடிகர் மாதிரி இருக்கீங்க, நடிகை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் ஆசை.
0: இது பாலா பட ஹீரோ மாதிரி
1: அதானே
0: பாத்தீங்கன்னா, பேச விட மாட்டேன்.
1: 50 இளமையான முதல்வர் அப்படிங்கிறாங்க, 50 இளமையா,
0: 51 ஆகிட்டே
1: நம்ம யோசிப்போம். ஆனாலும் பாருங்க அவங்களோட தோற்றங்களை, அப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கிரீம் வாங்கி பூசிட்டு வெள்ளையானம்னா அழகு அப்படின்னு நினைக்கிறோம், அது கிடையாது.
0: அப்படி கிடையாது,
1: அழகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வரணும், வலுவான எலும்புகள், வளர்ச்சி மிக்க கூந்தல், அது மட்டும் இல்லாம பொலிவான சருமம், இதெல்லாம் தான் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இதெல்லாம் பெறணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் நீங்க பாவிக்கணும்
1: அப்படின்னு சொன்னா என்ன ஆகுனா, இயற்கையாகவே உங்க உடல்ல வந்து கலோஜின் உற்பத்தி அதிகரிச்சு உங்களை இயற்கையான ஒரு அழகா மாத்திரும்,
0: ஸ்மார்ட் லுக் ஒன்று கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா தெங்காய் எல்லாம் பெற முடியும் அப்படின்னு சொன்னா காய்கறி ஃபுட் சிட்டிக்கு போகும், நீங்க அங்கே போய் கேட்டு வாங்க முடியும். அது மட்டுமல்லாது முன்னணி மருந்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சந்தோஷமாக சொல்றோம். சரிதானே, மிஸ் பண்ணிடாதீங்க. அழகு முக்கியம், ஸ்மார்ட் முக்கியம், லுக் முக்கியம் என்ன நாங்கள் சொல்லிட்டோம்.
1: ஆமா, இது இப்படி இருக்கு, இன்னும் ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும்.
0: அந்த ஆசையை நாங்கள் சொல்ல போறோம்.
1: ஆமா, என்ன ஆசை அது?
0: என்ன ஆசை? அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மனிதனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, அதுல ஆசைதான் இன்னும் ஆசை இருக்கிறது.
1: என்னது மனிதனுக்கு
0: ஆசைகள் இருக்குது, அந்த ஆசைகள் என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒரு காலையில ஒரு வேலையை பிளான் பண்ணா அந்த வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா?
1: ஆமா,
0: அது திருப்தி ஒன்று கிடைக்கும்,
1: திருப்தி ஒன்று இருக்கணும்.
0: அப்ப காலையில தலைவலி காய்ச்சல் வந்து ஒண்ணுமே செஞ்சு கொள்ளலாம்.
1: ஐயோ, எவ்வளவு ஆசையா இருந்தும் இந்த வேலையை செய்யறதுக்கு தலைவலி வந்து தடுத்துருச்சேன்னு நினைப்போம்.
0: அதை இல்லாம சேர்த்து நாங்க சொல்றோம், இப்பொழுது மெல்டோர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க தலைவலி காய்ச்சல் எல்லாம் சும்மா பாரது போயிடும்.
0: ரஜினி வாய்ஸ்ல இருக்க சொல்லிருங்க. இல்ல வேணாம், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சொன்னா அது ரஜினிக்கும் வேணாம்.
1: இது ஒரு பாராசிட்டமோல் வகை அப்படிங்கறதையும் வந்து நினைவில் கொள்ளுங்க.
0: நேரம் இப்போது
1: 7:54.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
3: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
4: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
3: இம்முறை May 23 and 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
3: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
5: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
6: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
7: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
2: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
8: இன்று 2026 May 20 புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேளைகளாக நல்ல நேரம் 4:22 முதல் 5:52 வரை, எமகண்டம் 7:22 8:52 வரை, ராகு காலம் 11:52 1:22 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
9: மேஷம் வரவு, ரிஷபம் அனுகூலம், மிதுனம் முயற்சி, கடகம் துணிவு, சிம்மம் நச்சொல், கன்னி மேன்மை, துலாம் பக்தி, விருச்சிகம் உற்சாக, தனுசு பொறுமை, மகரம் ஆதரவு, கும்பம் பயம், மீனம் உயர்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வரவு, ரிஷபம் அனுகூலம், மிதுனம் முயற்சி, கடகம் துணிவு, சிம்மம் நச்சொல், கன்னி மேன்மை, துலாம் பக்தி, விருச்சிகம் உற்சாகம், தனுசு பொறுமை, மகரம் ஆதரவு, கும்பம் பயம், மீனம் உயர்வு.
8: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வணக்கம் வசந்தம். சரி, நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போ சரியாக 8:01.

0: 2.8 வசந்தம் FM வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது
2: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேற எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: காலிக்கோட்டை என்பது இலங்கையின் தென்மாகாணத்தில் உள்ள காலி நகரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கடலோர கோட்டையாகும். இது ஐரோப்பிய கட்டிடக்கலைக்கும் தெற்காசிய பாரம்பரியத்துக்கும் இடையிலான பிணைப்பை காட்டும் மிக சிறந்த அடையாளமாக விளங்குவதால் யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்த்துகேயர் காலம். இந்த கோட்டை முதன் முதலில் 1588 ஆண்டில் போர்த்துகேயர்களால் மண்ணாலும் மரத்தாலுமான ஒரு சிறிய அரணாக கட்டப்பட்டது. அவர்கள் இதனை சாண்டா குரூஸ் என்றும் அழைத்தனர். 1640 டச்சுக்காரர்கள் போர்த்துகேயர்களிடமிருந்து காலியை கைப்பற்றினர். அவர்கள் இந்த கோட்டையை கருங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கொண்டு மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தி இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான வடிவத்துக்கு கொண்டு வந்தனர். எனவேதான் இது டச்சுக்கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. 1796 இந்த கோட்டை ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. அவர்கள் கோட்டையின் கட்டமைப்பில் பெரிய மாற்றங்கள் செய்யாமல் நிர்வாக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தினர். இக்கோட்டை மூன்று பக்கமும் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட ஒரு தீபகற்ப பகுதியில் அமைந்துள்ளது. கோட்டையை பாதுகாக்க 14 முக்கோண வடிவ அரண்கள் கட்டப்பட்டன. இவற்றில் சன் பாஸ்டியன், மூன் பாஸ்டியன், ஸ்டார் பாஸ்டியன் போன்றவை முக்கியமானவை. அவசர காலத்தில் தப்பி செல்வதற்கும் ஆயுதங்களை சேமிப்பதற்கும் பல நிலத்தடி அறைகளும் சுரங்கங்களும் இங்கு அமைக்கப்பட்டன. காலிக்கோட்டை என்பது வெறும் சுவர் மட்டுமல்ல, அதற்குள் ஒரு சிறிய நகரமே இயங்குகின்றது. காலி கலங்கரை விளக்கம் கோட்டையின் கடற்கரை ஓரத்தில் கம்பீரமாக நிற்கும் வெள்ளி நிற கலங்கரை விளக்கம். இது சுற்றுலா பயணிகளை கவரும் மிக முக்கியமான இடமாகும். தச்சு சீர்திருத்த தேவாலயம் 1755 கட்டப்பட்ட மிக பழமையான தேவாலயமாகும். இது தரைப்பகுதியில் பழங்கால டச்சு அதிகாரிகளின் கல்லறைகள் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. பழைய டச்சு மருத்துவமனை டச்சுக்காரர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இது தற்போது அழகிய உணவகங்கள் மற்றும் நினைவு பொருட்கள் விற்கும் கடைகள் நிறைந்த வணிக வளமாக மாற்றப்பட்டுள்ளது. 1883 ஆண்டில் பிரித்தானியர் காலத்தில் கட்டப்பட்ட உயரமான கடிகார கோபுரம். 2004 ஆண்டு ஆசியாவையே உலுக்கிய பயங்கரமான சுனாமி பேரலையின் போது காலி நகரின் பெரும் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான காலிக்கோட்டையின் பிரம்மாண்டமான சுவர்கள் கடல் அலையின் சீற்றத்தை தடுத்து நிறுத்தி கோட்டைக்குள்ளே இருந்த மக்களையும் பழங்கால கட்டிடங்களையும் எவ்வித சேதமுமின்றி பாதுகாத்தன. இது டச்சுக்காரர்களின் பொறியியல் திறமைக்கு ஒரு மாபெரும் சான்றாகும். இன்று காலிக்கோட்டை பழங்கால வீதிகள், அருங்காட்சியகங்கள், கலைக்கூடங்கள் மற்றும் அழகான மாலை நேர கடல் காட்சிகளுடன் இலங்கையின் மிக சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது
2: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேற எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: பாடல் எடுத்து வந்துட்டு காலையிலயே ஒரு என்ன சொல்றது
1: ஒன்னு இருந்தா
0: தலைப்புகளுக்கு
1: வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஆஹா அப்படின்னு இருக்கு. நிறைய தலைப்புகள் உங்களுக்கு புதுசு புதுசா தரணும் அப்படிங்கிற
0: கமெண்ட்ஸ் வருது, ரொம்ப சந்தோஷம் அது எங்களுக்கு.
1: வெளியேறும்
0: போது இப்படி இருக்க கூடாது, நீங்க காலையில எழும்பும் போதே இப்படியா, அப்படி வெளியே போகும்போதே இப்படியா அப்படின்னு சொல்லி
1: இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னது,
0: நீங்க நினைக்காதீங்க நாங்கள் காலையில நெகட்டிவா பேசுறோம் சொல்லி, இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மத்தவங்களும்
1: பாசிட்டிவா மாத்துறதுக்காக
0: கேக்குறோம் சரிதானே. அப்ப இந்த மாதிரி விஷயம் இப்ப காலையில நிறைய பேர் சொல்லுவாங்க, காலையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா மழை
1: பெய்யக்கூடாது வெளியில வரும்போது சரியான வெயிலா இருக்கு வேலைக்கு அப்படி எல்லாம் இருக்க
0: கூடாது. அதே மாதிரி பஸ்ல செம்ம க்ரௌடா இருக்குது எப்படி போறது சொல்லி
1: ஒரே டிராபிக் காலையில
0: அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. நிறைய விஷயங்கள் அந்த நச நச நச நச
1: வீட்டுல வெளியில வரும்போது அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க அப்படிங்க கூடாது.
0: அதான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ரயிலுக்கு எல்லாம் இருக்குதானே, ரயிலுக்கு எல்லாம் மெயின் பெண்கள் பேர் வச்சிருக்காங்க
1: சொல்லிட்டு
0: ஆரம்பிச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்
1: இல்ல இல்ல அப்படி பெண்கள் பேர் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா டக்குனு அந்த பாட்டுல வர மாதிரி, ஏன்னா அதுல குதிச்சுதானே ஆண்கள் எல்லாரும் இதாகிறாங்கன்னு சொல்லக்கூடாது.
0: என்ன
1: காலையிலயே நீங்க சொல்லக்கூடாது இந்த மாதிரி நீங்க கதைச்சிங்கன்னா அதுவுமே கஷ்டமா
0: யாருக்கு உங்களுக்கு
1: அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ணுங்க டக்குனு பேஸ்புக் பக்கம் வாங்க, வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே நீங்க வீட்டுல இருந்து வெளியில கிளம்பும் போது இந்த மாதிரி எனக்கு இருக்கவே கூடாது
0: அப்படின்னு நீங்க அதுக்கு பொருத்தமான பால் ஒன்று எடுத்து கேட்டு பாருங்க சரியா.

இசையும் வெறுகான வரிகள் ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

0: வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துக்காக ஒளித்துவைக்கிறது பாடல். பரணியன் இசையில் ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலாம் கேட்டு டிரைவ் பண்ணும் போது இந்த இயற்கை காட்சி இப்பலையா அழகா தெரியுது.
1: இது இந்த நடு கொழும்புலையா?
0: எஸ் எஸ் ரசிக்க தெரியும் சங்கர்.
1: நீங்க என்ன காட்சியை பாப்பீங்க தெரியுமே,
0: அழகான
1: லைட்டை தான் பாப்பீங்க.
0: டிராபிக்ல வண்டி ஓடும் போது அதான் பாக்குறேன்.
1: வேற எங்கேயாவது பார்த்து அழகான காட்சி துளி துளியா என்ன துளி துளியா ஆகிறப்பறம்
0: சரி ஒவ்வொரு பேச்சுக்கும் சரி இப்ப பாக்கலாம். நேரத்தை ஒரு முறை பார்க்கலாம். நேரம் இப்போது
1: சரியாக 8:24.

0: வெற்றிகரமாக நான்காவது முறையாகும் பொழுது மட்டக்களத்தில் மாபெரும் உயர் கல்வி கண்காட்சி எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026.
1: நீங்க விரும்பிய துறையில சிறந்த கல்வி கற்ற கல்வியாளர்கள், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச துறையில வந்து கல்வி கற்று நீங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நான் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா அதுக்கான முறையான வழிகாட்டல் இருக்காது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 23-24 தேதியில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துல நடக்குது.
0: நீங்க அங்க போனீங்கன்னு உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்கள் பிரதிநிதிகளை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவங்ககிட்ட போய் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரியான படிப்பு ஆசை இருக்குது, எந்த நாட்டில் இதுக்கான வேகன்சி இருக்குது, இந்த நாட்டில் இந்த கல்வியை நாங்கள் தொடர முடியும், எப்படியான வழிமுறை நாங்கள் மேம்படுத்த முடியும் சொல்லி பல விஷயங்கள் நீங்க அவரோட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தருவாங்க. சோ இதுதான் இதுல இம்பார்ட்டன் விஷயம்.
1: உங்களோட கல்வி தகவல்களுக்கு ஏற்ப நீங்க கேட்கலாம், நான் இவ்வளவு படிச்சிருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதுலயும் உடனடியான அனுமதிகளுக்கு சிறப்பு தள்ளுபடிகளும் இருக்கு. சோ மறக்காம போயிருங்க மே மாதம் 23-24 மட்டக்களப்பு கல்லடை டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துக்கு.
0: சரி, சந்தோஷம் மகிழ்ச்சியாக நீங்க அந்த விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல நீங்க ஒரு திருவில் வாங்கணும் நீங்க யோசிக்கிறீங்க, அதே போல பாத்தீங்கன்னா திருவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்க பெட்ரோல் பிரச்சனை சங்கர் அப்படி இருக்கும்போது நாங்க ஒரு இவி திருவில் ஒன்று வாங்கணும்,
1: ஒரு எலக்ட்ரிக் திருவில் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. திருவில் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பஜாஜ், அதுவும் எலக்ட்ரிக் திருவில்னாலும் அப்பையும் பஜாஜ் தான்.
0: எஸ்,
1: சரியா, உடனே வாங்குங்க. கிட்டத்தட்ட ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய வசதி இருக்கு, ஈஸி ரிவர்ஸ் கியர் இருக்கு, டிஜிட்டல் மீட்டர்ஸ் இருக்கு, இப்படி ஏராளமான வசதிகளோட வருது பஜாஜ் இவி.
0: சந்தோஷம். இப்போ நாங்க எங்க போக போகின்றோம்,
1: நம்ம முக்கியமா எங்க போவோம் இந்த டைம்லயே, வெயில் பல எது வந்தாலும் போற ஒரே இடம்
0: இப்படி ஆட்டு பக்கம்,
1: விளையாட்டு பக்கம் போக போறோம். விளையாட்டு பக்கம் தான், ஆனா நாங்க கொஞ்சம் சீரியஸா இருப்போம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்கள்.

0: ஸ்போர்ட்ஸ் என்ன வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கு, நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். சரி சங்கர், நேற்றைய போட்டி என்ன சொல்றது, வான வேடிக்கை காட்டிய ஒரு போட்டியாக மாறியது நேற்றைய போட்டி. அதுதான் தாப்பா போட்டி அப்படின்ற மாதிரி நேற்றைய போட்டி கலக்கலாக இருந்தது.
1: எந்த போட்டி அப்படின்னு யோசிச்சீங்கன்னு சொன்னா ஐபிஎல் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா.
0: ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதுகிறது. இந்த போட்டி உண்மையிலே விறுவிறுப்பான ஒரு போட்டியாக மாறுகிறது நேற்று அதை பொறுத்த மட்டில். இந்த போட்டிகள் நேற்றைய நாளில் முக்கியமான விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர், நேற்றைய போட்டியோடு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாயிருந்து. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் முதல் முறையாக, அதாவது இந்த பருவ காலத்தை பொறுத்த மட்டில் முதல் முறையாக இப்பொழுது ஐந்தாம் இடத்துக்கு பிளே ஆஃபில் இல்லாமல் வெளியே போயிருக்கிறது.
1: வெளியே போயிருக்கு,
0: இது ஒரு சிக்கலான விடயமாக பார்க்கப்படுகிறது. சரி, இப்படி இருக்கும்போது சங்கர், நாங்கள் நிறைய விஷயங்கள் இந்த நாளில் நாங்கள் பார்க்க வேண்டும். காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைய போட்டிகளை பொறுத்த மட்டில் ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. காரணம், பிளே ஆஃப் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நேற்றைய நாளில் தனி மனிதனாக நின்று வெளுத்து வாங்கியிருந்தார். அந்த சொல்லுவாங்க தானே, சூரிய வன்சி, சூரிய வன்சி என்று, சூரிய வன்சி, நான் தான் சூரிய
1: வன்சி என்று கலக்கியிருந்தார். ஆனா கொஞ்சம் ஒரு இன்னொரு நாலு ஓட்டம் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா,
0: இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, நேற்றைய போட்டியை பொறுத்த மட்டும் வளமையாக அதேகமான அணிகள் செய்கின்ற வேலையை பொறுத்து நானே சூழலில் வெற்றி பெற்று களத்தரப்பை தீர்மானிப்பார்கள். அதே போல நேற்றைய நாளும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மாற்றுக்கருத்தாமல் செய்தார்கள். ஆனால் நேற்றைய போட்டியில் சிறப்பாக துடுப்பாட்டம், ஆரம்ப துடுப்பாட்டம் கலக்கலா இருந்தது. மிச்சல் மாஸ் கலக்கி இருந்தார்,
1: 96 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 11 நான்கு ஓட்டங்கள், 5-6 ஓட்டங்கள் அடங்கலாக
0: ரன் அவுட் முறையில் ஆட்டம் அடைந்தார். அதே போல மறுமுறையில் ஜோஸ் இங்கிலீஷ்
1: 60 ஓட்டங்கள் 4-7 ஓட்டங்கள், 3-6 ஓட்டங்கள் அடங்கலாக பெற்றுக் கொடுத்தது. ஆரம்ப துடுப்பாட்டமே கிட்டத்தட்ட ஒரு சிறப்பான துடுப்பாட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
0: 109 ஓட்டங்கள் வரை சென்றது ஆரம்ப இணைப்பாட்டமானது. அதே போல நிக்லஸ் பூரான் 16 ஓட்டங்கள். இந்த மூன்று பேர் தான் இந்த வெளிநாட்டு வீரர்களின் அடிப்படையில் இவர்கள் வைத்திருந்தார்கள். இன்னொரு வைத்திருக்கலாம், ஆனால் இருக்கவில்லை. நேற்றைய போட்டியை போடுவதில் மிக சிறப்பான துடுப்பாட்டம் ரிஷாத் பன், 35 ஓட்டங்களோடு அவர் ஆட்டம் அடைந்தார். அவரும் ரன் அவுட் முறையில் தான் ஆட்டம் அடைந்தார். மொத்தமாக 220 ஓட்டங்களை பெற்றவர்கள் 5 விக்கெட் இழந்து.
1: சரி, எப்படி இருக்க பந்து வீச்சு பக்கம் அப்படியே போவோம். பந்து வீச்சு பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னா,
0: ஜஃப்ரா ஆச்சர் 400 பந்து வீசி 39 ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். அதே போல யாஸ்ராஜ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். சரி, இவரை எப்படி இருக்கும்போது நாங்கள் ராஜஸ்தான் ரோயல் அணியின் துடுப்பாட்ட பார்வைக்கு செல்ல வேண்டும். 20 ஓவர்களில் 121 என்ற இலக்கை நோக்கி துடுப்பாடு கிளம்புவது. நேற்றைய போட்டியானது ஆரம்ப இணைப்பாட்டம் கட்டியெழுப்பட்டது மிக சிறப்பு. எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் அணித்தலைவர் 43 ஓட்டங்களையும்,
1: வைபவ் சூரியவன்சி 93 ஓட்டங்கள், 7-4 ஓட்டங்கள், 10-6 ஓட்டங்கள்.
0: இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர், என்ன விஷயம் சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 ஓட்டங்கள் ஓடி எடுத்திருக்கிறார்.
1: நிச்சயமெல்லாம், அதாவது 10-6 ஓட்டம் அப்படிங்கும் போது அங்கே வந்துருச்சு.

0: சரியா? அவ கிட்டத்தட்ட 5 ஓட்டில் ஓடி எல்லாம் கரைக்கிறதுக்கா 10-6-6 அடிச்சு தாரணும். 10-6-7-4 வச்சுக்கோ. அவர் ஆட்டம் எடுக்கும் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டத்தட்ட வெற்றி என்ற நிலைக்கு அடைந்து விட்டது. அந்த அளவுக்கு தான் அவர் துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே மிக சிறப்பான துடுப்பாட்டப்படுது. அதே போல த்ரூவ் ஜோர் 53 ஓட்டுகளை பெற்று கொடுத்தார் ஆட்டம் இழக்காமல். இந்த போட்டியின் மூலமாக இப்பொழுது புள்ளி பட்டியலில் பாத்தீங்கன்னா இப்பொழுது மேலே எழும்பி இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி.
1: மொத்தமாக 125 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 3 விக்கெட்டுகளை இழந்து 19.1 ஓவர்கள் முடிவில் இல்லையா?
0: எஸ் பந்துவீச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஆகாஷ் சிங் ஒரு விக்கெட்டை வீழ்த்திருந்தது, அதே போல மோஹின் கான் ஒரு விக்கெட்டை வீழ்த்திருந்தது, அதே போல பிரின்ஸ் யாதவ் இப்பொழுது குழாத்தில் தேர்வுபட்டிருக்கார். அவருடைய பந்துவீச்சு நேற்று நாள் பெரிதும் சோபிக்கவில்லை சொல்ல வேண்டும். நேற்று நாள் 43 ஓட்டுகளை கொடுத்தார், விக்கெட்டுகள் இல்லை. கடந்த காலையில் சிறப்பாக விளையாண்டதால் இருந்தபோதும் அணியிடம் தெரிவு செய்யப்பட்ட பிறகு இப்பொழுது என்ன நடந்தது என்று தெரியவில்லை.
1: ஃபார்முக்கு வருவார் இருங்க,
0: பாயிண்ட் வரட்டும்.
1: சரி, அப்படியே பாயிண்ட் டேபிள் பக்கம் போவோம்.
0: எஸ்
1: எந்த அணி எந்த இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம்.
0: இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சங்கர் பாருங்கள், 13 போட்டிகள் விளையாண்டிருக்கிறது பஞ்சாப் கிங்ஸ் அணி, இப்பொழுது 5 இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சரிதானே? இப்பொழுது மும்பை இந்தியன்ஸோட போட்டி இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு. சரி, ஓகே, அந்த விஷயம் அப்படி இருக்கட்டும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸோடு மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை பெற வேண்டும்,
1: பெற்றால்
0: வெற்றி பெற்றால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைய போட்டி மும்பை இந்தியன்ஸோடு, அதே போல டெல்லி கேபிட்டல்ஸோடு இருக்கிறது. அதே போல மும்பை இந்தியன்ஸுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆக சென்னை, டெல்லி, கேகேஆர், பஞ்சாப் இந்த அணிகளுக்கான போட்டிகள் இப்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. உண்மையில சொல்லப்படலாம் சென்னைக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த குஜராத் டைட்டன்ஸ் போட்டியில் பிரமாண்டமான ஒரு வெற்றி பெற்றால். ஆனால் பஞ்சாப் கிங்ஸுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் முன்னே போயிருக்கிறது. மும்பை இந்தியன்ஸோடு மிக சிறப்பான ஒரு வெற்றியை பெற வேண்டும். பார்க்கலாம், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ஃபோம் நிலையில் இல்லை, துடுப்பாட்ட வீரர்கள் ஃபோம் நிலையில் இல்லாத ஒரு பட்சம் தான் இப்பொழுது மிக ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் 2 போட்டிகள் அவரிடம் இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஒரு சரி மும்பை இந்தியன்ஸ் அணி முக்கியமான மாற்றங்கள்னு சொல்ல முடியாது, அவர்கள் மாற்றங்கள் இப்பொழுது எடுத்து வேலை இல்லை. அவர்கள் வெளியில
1: ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்குனி அப்படிங்கிற மாதிரி இருந்த அணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 8-9 சொல்லி மாறி மாறி கடைசி இடங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க.
0: சரி, இந்த போட்டியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியின் முழுமையான அணியை தான் விளையாட தீர்மானித்திருக்காங்க. கடந்த போட்டியிலும் தெரியும், ஹர்திக் பாண்டியா விளையாடவில்லை, அதுக்கு பிறகு சூரியகுமார் யாதவ் தலைமை பொறுத்திருந்தார், அதுக்கு பிறகு சூரியகுமார் யாதவ் விளையாடவில்லை, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தலைமையேற்றிருந்தார். இப்போது இந்த போட்டியில் பாத்தீங்கன்னு சொன்னால் இன்று நடக்கிற போட்டியில் நான் இருக்கின்ற வரையில் உபாதை காரணமாக பாத்தீங்கன்னு சொன்னால் அணியிலிருந்து இவர் இல்லை, எங்களுடைய முக்கியமாக குயின்டன் டிகாக் இல்லை, அது ஒரு பெரிய உழைப்பாக பார்க்கப்படுது. முழு இருந்தாலுமே கூட விளையாடாத வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்லி எதிர்பார்த்தாலும் கூட இல்லை, முழுமையான அணிதான் இருக்க போகிறோம் சொல்லி மும்பை இந்தியன்ஸ் அணி சொல்லிட்டு இருக்கு. காரணம் என்ன சொன்னால் சங்கர், மற்ற அணிகளுக்கான வாய்ப்புகள் இங்கே பறிக்கப்படும் இல்லையா?
1: இன்றைய தினம் ஒரு மிக எதிர்பார்ப்பான ஒரு போட்டியும் இருக்கப்ப இல்லையா?
0: நிச்சயமாக, மாற்று கருத்து கிடையாது. சரி, அடுத்து நாங்கள் வரப்போறோம் சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் இப்பொழுது போட்டி என்ன சொல்றது, என்ன சொல்றது, கதிரையின் நுனையிலிருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கான போட்டியாக மாறி இருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிக்கான போட்டி. இந்த போட்டி பார்த்து நேற்றைய நாள் ஒரு சர்ச்சையும் கிளப்பி இருந்தது. லிட்டன் தாஸ் பார்த்தார், என்ன இப்படியே அடிச்சு கொண்டுதான் சரி வராது, ஏதாவது குழப்பம்னு சொல்லி அவர் குழப்பி விட்டார். இருந்தபோதும் வாய்த்தக்கத்துக்கு மத்தியிலும் நேற்றைய நாள் துடுப்பாட்டத்தை மிக சிறப்பாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே பாகிஸ்தான் அணியின் இழந்த விக்கெட்டுகளை எல்லாம் மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் உண்மையில சொல்ல போனால் இந்த போட்டி தோல்வியை நெருங்கிவிட்டது நேற்றைய நாளில். ஆனால் நேற்றைய நாளில் துடுப்பாட்ட பரதியில் முகமது ரிஸ்வானின் கலக்கலான துடுப்பாட்ட பரதான் இப்பொழுது அழுது சென்று கொண்டிருக்கிறது. வெற்றி பெற்றால் மிக சிறப்பான ஒரு வெற்றி தான். முகமது ரிஸ்வான் தான் சீண்டிருந்தார், லிட்டன் தாஸ் கீப்பர் இருந்த கூட ஏதாவது குழப்பி இருக்கிறார், அது சர்ச்சையாக போகிறது. ஆனாலும் அவர் மிக சிறப்பான துடுப்பாட்ட பரதியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பார்க்கலாம், மறுபடியும் சஜித் கான் 6 ஓட்டுகளை விளாசி தள்ளியவர். இன்னும் அவர்கள் பெற வேண்டும், பாகிஸ்தான் அணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சங்கர் பாதின்னு சொன்னால் 121 ஓட்டுகள் பெற வேண்டும். 4 ஆட்டம் ஏதாவது இறுதி நாள் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி 4 போயிட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே இது ஒரு விஷயம் இருக்கிறது. இது பெரும்பாலான வாய்ப்புகள் அதிகமாக பங்களாதேசுக்கு இருக்கிறது. அதில் நாங்கள் ஏற்றுக்கொண்டது காரணம் 7 விக்கெட்டுகளில் இழந்து விட்டது பாகிஸ்தான் அணி என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. சார், இந்த விஷயங்கள் இப்படி சொல்லும் போது ஒரு முக்கியமான விடயம் இப்பொழுது பகிரப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தான் தொடருக்கான குழாம் இப்பொழுது வெளியிடப்பட்டுகிறது, இந்திய குழாம் வெளியிடப்பட்டுகிறது. அதில் தான் இப்பொழுது பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் வந்து கொண்டு முக்கியமான வீரர்கள் இல்லையே, ஜடேஜாவுக்கே இடமில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்பொழுது சர்ச்சைகள்லாம் கிளம்பி கொண்டிருக்கிறது. சரி, அதை பற்றியும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும். காரணம் வாஷிங்டன் சுந்தர்லாம் உள்ளே இழுக்கப்பட்டுகிறார். ஆனால் முக்கியமான வீரர்கள் அணியில் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் இந்த தொடர் என்னவாக மாறப்போகிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கத்தான் வேண்டும். ஜூன் மாதம் 6 முதல் 19 ஒரு டெஸ்ட் போட்டி இருக்கிறது, அதே போல ஒரு நாள் போட்டி கொண்ட தொடரும் இருக்கிறது. பார்க்கலாம் இந்த குழாத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் அணித்தலைவராக செயல்பட போகிறார் எங்களுடைய சுப்மன் கில் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. இப்படியான பல விஷயங்கள் இருக்குது, நாங்கள் பேசினா பேசிக்கொண்டே போகலாம் இல்லையா? விளையாட்டு செய்திகள் இவைகள் தான் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்.

0: ஆயுத எழுத்து திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை இப்பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் சந்தோஷமாக எங்கிருந்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும்.
1: பாட்டு மட்டும் இல்லங்க, நிறைய தகவல் வேற வச்சிருக்கோம்.
0: எஸ் தகவல்கள் இருக்கிறது. அதே போல சங்கர ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும், நல்ல தோட்டத்தோடு இருக்க வேண்டும். நீங்க என்ன செய்யணும்?
1: கிளிப் கலோஜின் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்களுக்கான கலோஜின் உற்பத்தி அது உடலுக்குள்ளேயே உருவாக்கி என்ன பண்ணணும்னா, இயற்கையாகவே எப்படி இவ்வளவு அழகா மாறிட்டீங்க எல்லாரும் கேட்பாங்க.
0: ஸ்மார்ட் லுக்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி லுக் ஒன்று கிடைக்கும். சோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க எங்கெல்லாம் பெற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா
1: காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகளையும் பெற்றுக்கொள்ளலாம்.
0: சரி, சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது, ஆக நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல உங்களுக்கு நல்ல ஒரு வீடு, உறுதியான வீடு கட்ட வேண்டும், நீங்க என்ன செய்ய வேண்டும்?
1: நீங்க வந்து மெல்வா QST கம்பிகளை பயன்படுத்தி வீட்டை கட்டினீங்க அப்படின்னு சொன்னா,
0: எஸ் உங்களுக்கு அந்த வீடு எப்போதுமே உறுதியாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆக பரம்பரை பரம்பரைக்கு ஒழிக்கக்கூடிய ஒரு வீடு வேணும்னு நீங்கள் கட்ட வேண்டியது மெல்வா QST கம்பிகளை பயன்படுத்துவது. கட்டிடமாக இருந்தாலும் பரவாயில்லை, வீடாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வீட்டுல கேட்டு வாங்குங்க. போயிட்டு வேலை கேட்டு வாங்க, எனக்கு
1: சும்மா முறுக்கு கம்பி வேணும் அப்படின்னு கேட்காம மெல்வா QST கேட்டு பெறுங்க.
0: முறுக்கு மாறு அப்படின்ற கம்பியை கொடுத்தாங்க பிறகு
1: நேற்று வாங்கி வச்ச முறுக்கு இன்னும் சாப்பிடலே,
0: மறந்துட்டேன். நாங்கள் முக்கியமான செய்திகள் இருக்கு,
1: பல பகுதிகளிலும் இப்போ ஒரு கால நிலை சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நாட்டில் சூழவுள்ள பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியா நிலை பெற்று வருவதாக வளிமண்டல திணைக்களம் அறிவிச்சிருக்காங்க.
0: அடுத்த 16 மணித்தியாலுக்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது திணைக்களம். பாத்தீங்கன்னா மேல் சபர்கமு மற்றும் வடமேல் மாகாணிலும் பாத்தீங்கன்னா காலி மாத்தறை கண்டி மற்றும் நுரலிய மாவட்டங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
1: அதுவும் சாதாரணமான மழை இல்ல, 50 மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது நாங்கள் இன்னும் ஒரு சந்தோஷமான,
1: நீங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லி பாட்டு போட ஆடிட்டு கூடாது.
0: சங்கர் கேட்டா அந்த பாட்டை போடுவோம், நான் வேணாம்
1: அதனாலதான் படிச்சுட்டேன்.
0: சரி, இப்ப
1: இப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி
0: வாங்க போறீங்களா நீங்க?
1: அப்படிங்கும் போது நீங்க நினைக்கக்கூடாது என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தின் விலை சரிந்து இருக்கிறது. எவ்வளவு சரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
0: அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 4,497.91 அமெரிக்க டாலராக இப்போது பதிவாகிறது. அதுடன் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை பாத்தீங்கன்னா 74.33 அமெரிக்க டாலர்களாக இப்பொழுது பதிவாயிருக்கிறது. இந்த விஷயம் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. சரி,
1: நல்ல விஷயம், தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா
0: வாங்குங்க,
1: அறிஞ்சிருக்குதானே.
0: சரி, வாங்குங்க, தங்கம் போயிட்டு வாங்க.
1: சரி, இது எப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம்.
0: ஆமா, காலையிலேயே நீங்க வெளியில போகும்போது இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது.
1: வீட்டை விட்டு வெளியிலங்கும் போது வேலைக்கு போறதா இருக்கலாம், இல்ல ஏதாவது உங்களுக்காக வெளியில கிளம்பி நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்படி மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து
0: கேட்டிருந்தோம். அன்பான வணக்கம் என்று சிவா சொல்லுற நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவிசாவில் இருந்து அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நான் வெளியில போகும்போது எப்பவுமே மழையால தான் யோசிப்பேன், காரணம் நான் பைக்ல தான் போறது.
1: இது ஒரு பெரும் பிரச்சனை,
0: ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு.
1: காதல், பைக் ஓட்டுறவங்களுக்கும் மலைக்கும் இடையில ஒரு காதல் இருக்கு.
0: காதல்,
1: காதல் நடு ரோட்ல போகும் போது
0: காதல் நடுங்க வைக்கும்,
1: உங்க உள்ளத்துல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். நல்லா பாருங்க, ஜாக்கெட் வழியா தண்ணி உள்ள போகுதான்னு
0: அவங்களுக்கு அவன் நலையிறது உங்களுக்கு சங்கர் கூட கதைகள். அன்பு வணக்கம் சொல்லி கார்த்திகா சொல்லியிருக்கிறாங்க, காலையிலேயே வெளியே போகும்போது அந்த புகைமூட்டம் மாறதான் தனக்கு பிடிக்காது, அதாவது பனி.
1: பனிமூட்டம் மாறதான் உங்களுக்கு
0: பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ஒரு விஷயம்.
1: அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கொழும்புல இருந்து அம்சத் வேணி சொல்லியிருக்காங்க, காலையிலேயே வெளியில வாகனத்துல கிளம்பும் போதுன்னா டிராபிக் லைட்டை கண்டாலே அவங்களுக்கு வந்து வெறி ஆகி
0: போங்களே எழுதுவாங்க.
1: சரி, இப்படி எல்லாம் இருக்கும் போது நீங்க உங்களோட கஷ்டம் இல்ல துயரம் இல்ல இதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை வந்து என் கூட பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: திரை உலகின் நட்சத்திரம்
3: அனுசரணை வழங்குவது.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஆக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை லக்ஷ்மி மேனன்.
6: சுடலை சம்பளதை உடலில் பூசிக்கொண்டு கைலையாதன் வரும் தாண்டவம். ஜனனம் தாண்டி வந்து மரணம் வேண்டி வந்து இறைவன் ஆடி வரும் தாண்டவம். இரவு அடுங்கிவிட பகலும் முடுங்கிவிட சுழன்று சுழன்று வரும் தாண்டவம். இறுதியில்

0: திரை உலகின் நட்சத்திர நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்த். ஏராளமான சொந்தங்கள் கால் பண்ணி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க சங்கர். காலையில வெளியில எழும்பும் போதே கிளம்பும் போதே இப்படிலாம் இருக்க கூடாது,
3: என்ன நல்லா இருக்க கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்ல போறோம்.
2: என்ன?
3: காலையிலேயே யாராவது உங்களோட முகத்தை பார்க்கும் போது, ஆஹா, இவரை காலையிலேயே பார்த்தோம், அவரோட அழகையும் அந்த செழிப்பான முகத்தையும் பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நாள் இனிமையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: ஸ்மார்ட் லுக்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. அந்த லுக் கிடைக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் வீட்டுக்கு ஒரு வாகனம் இருந்தா சூப்பர் இல்ல? அத்தவசத்துக்கு ஒரு வாகனம் இல்லன்னா
3: என்னங்க? எந்த டிராபிக் இருக்கலாம், என்னவா இருக்கலாம், இருக்கு பெட்ரோல் பிரச்சனையில கூட மலிவான பெட்ரோல் வந்து நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கினா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ மைலேஜ் தர ஆட்டோ அப்படின்னாலே நம்ம எதை வாங்குவோம்? பஜாஜ் தான் வாங்குவோம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 236 சிசி ஈசி ரிவர்ஸ் கியர் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸோட வருது பஜாஜ் த்ரீவில். இன்னைக்கே போயிட்டு என்ன பண்ணுங்க,
2: வாங்குங்க, பஜாஜ்ல வாங்க. உங்களுக்கு தெரியும் பஜாஜ் என்ன சொன்னாலே 40 வருட கால நம்பிக்கை வாய்ந்த ஒரு நிறுவனமாக இருக்கிறது. பஜாஜ் த்ரீவில் தான் இப்பொழுது சந்தையில பாத்தீங்கன்னா எல்லா இடங்களும் பாத்தீங்கன்னா நீங்க புழக்கத்தில் இருக்கிறது பாத்தீங்கன்னா பஜாஜ் த்ரீவில் தாங்க இருக்குது. நம்பிக்கையோடு வாங்க, நீங்கள் ஏற்ற இறக்கம் எல்லாவற்றுக்கும் செல்லக்கூடிய ஒரு வண்டி என்று சொன்னால் அது பஜாஜ் த்ரீவில் தான்.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: பயணிகள் போக்குவரத்து பேருந்து சேவையில் ஈடுபட்டிருந்த போது போதைப்பொருள் பாவித்தமை உறுதி செய்யப்பட்ட 8 சாரதிகள் மற்றும் நடத்துனர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். களத்துறை தெற்கு போலீஸ் நிலைய அதிகாரிகளால் தேசிய போக்குவரத்து வைத்திய அதிகாரிகளுடன் இணைந்து இந்த கூட்டு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. களத்துறை தெற்கு போலீஸ் பிரிவில் நடத்தப்பட்ட இந்த விசேட சோதனையின் போது பயணிகள் போக்குவரத்து சேவைகளில் சேவையில் ஈடுபட்டிருந்த சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் போதைப்பொருள் பாவித்து பணியில் ஈடுபட்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சந்தேக நபர்கள் 35 முதல் 57 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் சம்பவம் தொடர்பில் களத்துறை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கென்யாவில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போராட்டத்தின் போது 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேலும் சட்டவிரோத போராட்டங்களில் பங்கேற்றதற்காக 348 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்தினை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வாழ்த்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: நிமிர்ந்த நடை

ஆற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் FM.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை இப்பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஏராளமான விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல உங்களுக்கு தெரியும் தலைவலி காய்ச்சல் வந்தால் நீங்கள் ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்கள். மெல்டோல் எடுத்துக்கொண்டு தலைவலி காய்ச்சல் எல்லாம் அப்படியே
1: பறந்து போயிடும். இது ஒரு பெரசிட்டமோல் வர்க்கம் அப்படிங்கறதே வந்து நினைவில் கொள்ளுங்க.
0: எஸ், அதே போல நீங்க ஒரு திருவில் ஒன்று வாங்கணும் சொல்லி யோசிப்பீங்க. அந்த திருவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி யோசிப்பீங்க.
1: ஆமா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெட்ரோல் விலை எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் எல்லாருமே ஈவிக்கு மாறும்போது நம்மளும் ஒரு த்ரீ வீல் ஈவில வாங்கிருவோமே.
0: எஸ்
1: அப்படி நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, த்ரீவில் அப்படின்னு சொன்னாலே வருட காலங்களாக நம்பிக்கை வேண்டிய ஒரு நிறுவனம் இருக்கு பஜாஜ். அதே நிறுவனத்திடமிருந்து உங்களுக்காக எலக்ட்ரிக் த்ரீவிலும் வருது. சோ இன்னைக்கு என்ன பண்ணலாம், நீங்க
0: ஒரு த்ரீவில் வாங்கலாம். ஒரு தூரம் சார்ஜ் பண்ணி 150 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும். மைலேஜ் கொடுக்கறது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதே போல 24 hours உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு, ஹாட்லைன் சர்வீஸ் இருக்கு. அதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனே வந்து அவங்க செய்து கொடுப்பாங்க அந்த இடத்துல. அதே போல உதிரி பாகங்கள் நீங்க எங்க வேணாலும் பெற்றுக்கொள்ள முடியும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நீங்க ஏன் மிஸ் பண்றீங்க இல்லையா?
1: சோ உடனே போங்க, பஜாஜ் இவி த்ரீவிலரோட வாங்குங்க.
0: எஸ், கட்டாயம் வாங்குங்க. அதே போல இன்னொரு விஷயம் சொல்ல போறோம் சங்கர். அதாவது குறிப்பாக வெற்றிகரமாக 4வது முறையாகவும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர் கல்வி கண்காட்சி இருக்கிறது. நாங்கள் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறோம் உங்களுக்கு.
1: ஆமா, ஈஸ்டர்ன் ஸ்ரீலங்கா எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 இருக்கு. இந்த மாதம் 23-24 தேதிகளில்
0: நிறைய விஷயங்கள் படித்துக்கொள்ள முடியும், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது வெளிநாட்டுக்கு போய் நீங்க கல்வி கற்க வேண்டும், எப்படியான முறைகளை நீங்க பின்பற்ற வேண்டும் போன விஷயங்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா நீங்க அங்க வாங்க. 23-24 தேதி மறந்து விடாதீர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி ஒரு இருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு நேர்காணல் ஒன்று இப்பொழுது இடம்பெறப் போகிறது. சங்கர், முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் வணக்கம் வசந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது இரண்டு முக்கிய அதிதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நிறைய விடயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முக்கியமாக பார்க்கும்போது இலங்கை கட்டிட கட்டுமானத்துறை சம்மேளனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் டெலினா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த கட்டுமானத்துறை சம்பந்தமான, சம்மேளனத்துறை சம்பந்தமான, அந்த நிறுவனம் சம்பந்தமான பல விடயங்களை

0: மாநிலத்தில் பத்தி நிர்பந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தாருங்களே.
1: இலங்கை கட்டிட கட்டுமான சம்மேளனம் என்பது சேம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆஃப் ஸ்ரீலங்கா என்று அழைக்கப்படுவதோடு இது ஆங்கிலத்தில் மிக சுருக்கமாக சிசிஐ என்றும் அழைக்கப்படுகின்றது. இவ்வசம்மேளனமானது இலங்கையில் கட்டிட நிர்மாணத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் அதிபர்கள் தொழிலாளர்கள் நிமித்தம் 2001 இருந்த எமது தலைவர் ஆர்கிடெக்சர் தேசமானிய டாக்டர் சுரத் விக்ரமசிங்கா அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இவ்வசம்மேளனமானது பிரதான 8 நிறுவனங்களை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 17 நிறுவனங்கள் வரை, அதாவது ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ், கான்ட்ராக்டர், பில்டர்ஸ், கிரீன் பில்டிங் இன்ஸ்டிடியூட் அடங்கலாக 17 நிறுவனங்கள் வரை வளர்ச்சி அடைந்துள்ளது. அத்துடன் நமது இந்த சம்மேளனமானது இலங்கை பாராளுமன்ற நடவடிக்கை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக
0: திகழ்கின்றது. அந்த கட்டுமான தொழில் வாரியத்தின் மூலம் நாட்டிற்கு மேற்கொள்ளப்படும் முக்கிய பணிகள் என்னென்ன?
1: ஓகே, உண்மையில் வந்து கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த கொரோனா எரிபொருள் பொருளாதார பிரச்சனைகளுக்கு பின் கூட இன்னும் 100% கட்டுமானம் சரியாகவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு நிதர்சனம். குறிப்பாக வேலையாட்கள் பற்றாக்குறை, இடவசதியின்மை, முதலீட்டு பற்றாக்குறை, ஊழியர்களின் சம்பள பிரச்சனை, சம்பளம் வழங்க முடியாத பிரச்சனை கூட நிறுவனங்கள்ல காணப்படுகின்றது. குறிப்பாக சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், அவர்கள் கூட அவர்களால இந்த வியாபாரத்தை முன்னெடுத்து கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அப்ப அவர்கள் எங்களோடு நாங்க அதாவது சம்மேளன் என்ற முறையில் வந்து அவர்களுக்கு அந்த தொழிலை முன்னேற்றி, அதாவது அவர்களுக்கு இந்த பல வழிகளை அமைத்து கொடுப்போம். அது சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்கள் அசோசியேஷன்ஸோட நாங்கள் பேசி அதற்கான தீர்வுகளை நாங்கள் வழங்கி
0: கொண்டிருக்கின்றோம்.
1: தொடர்ந்தும் இந்த நிறுவனத்துல வந்து 230 அங்கத்துவ நிறுவனங்கள் அங்கம் வைக்கின்றனர். அவர்களுக்கு தங்களுடைய நிறுவனங்களை, அதாவது அவங்களோட நிறுவனங்களை வெபினார், செமினார் அப்படி போன்ற ஏதாவது செய்ய விரும்பி எங்களோட தொடர்பு கொண்ட நாங்கள் அதற்கான ஆயத்தங்களை கூட செய்து கொடுக்கின்றோம். அது உள்நாட்டு வெளிநாட்டு இரு நிறுவனங்களுக்கும் உகந்தது. மற்றது தொடர்ந்தும் நாங்கள் வந்து அதாவது கட்டிட நிர்மாண ஊழியர்கள், சுயதொழில் புரிபவர்கள், அவர்களுடைய ஆளுமை திறமைகளை வளர்த்து கொள்வதற்காக ஜெர்மன் சேம்பர் அவர்களுடன் இணைந்து RPL மூலம் வந்து பயிற்சிகளை வந்து வழங்கி NVQ சர்டிபிகேட் நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம்.
0: ஒரு தகுதியையும் பெற்று அதுக்கான வழியையும் வகுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. உண்மையிலேயே இன்னொரு கேள்வி இருக்கிறது, இந்த பில்ட் ஸ்ரீலங்கா இந்த கண்காட்சி, இதை பற்றி நாங்கள் முக்கியமாக பேச வேண்டும். காரணம் இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது உங்களுடைய இந்த செயற்திட்டத்தின் அடிப்படையில். இதன் முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி விளக்கப்பட முடியும்?
1: இது முக்கியத்துவம் என்றால் சிறிய மற்றும் நடுத்தர, விசேஷமாக சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களை அடிப்படையாக கொண்டேனா அவர்களால் வந்து பெரிய அளவிலான முதலீட்டுகளை கொண்டு நாங்கள் வியாபாரம் செய்ய முடியாது. அவர்களை அடிப்படையாக கொண்டு அதாவது கட்டிட நிர்மாண சம்பந்தப்பட்ட எல்லா சேவைகளையும் மக்கள் எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்று, குறிப்பாக கட்டிட நிர்மாண சம்பந்தப்பட்ட ஆர்வமுடையவர்கள், மாணவர்கள், பட்ட படிப்பு மேற்கொள்வோர், மற்றது வந்து திறமையான எல்லாத்தையும் நாங்கள் அந்த கண்காட்சி மூலம் அதுல வந்து வளர்த்து கொள்ளலாம். தெரியாத விடயங்களை வந்து மாணவர்கள் கூட ஒவ்வொரு ஸ்டோல் விசிட் பண்ணி நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
0: இதில் முக்கிய இலக்கு மாணவர்களா அல்லது யாருடைய யாரை இலக்காக வைத்து செய்யப்படுகிறது?
1: அப்படி குறிப்பாக எந்த இலக்கும் இல்ல, எல்லா மக்களும், அதாவது பட்டப்படிவும், அதாவது மாணவர்கள், மாணவர்கள் விசேஷமாக சின்ன பிள்ளைகள் கூட வருவார்கள், மாணவர்கள் வருவாங்க, பட்டப்படிப்பு இல்லத்தரசிகள் கூட, ஏன்னா அவர்கள் புதிதாக ஒரு வீடை கட்டுவோ, அந்த டிசைன்ஸ், புது டிசைன்ஸ், தளபாடங்கள், அதாவது கட்டிடம் மற்றும் கட்டுமான பொருட்கள், வீட்டு பொருட்கள், உபகரணங்கள் இருக்குது, உள்நாட்டு வழித்துறை, சாரி உள்துறை வழித்துறை அலங்காரங்கள், டெக்கரேஷன்ஸ், மற்ற கட்டுமான தொழில் பயிற்சி நிறுவனங்கள், கட்டுமானம் தொடர்பான கல்வி நிறுவனங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு கட்டுமான விநியோகஸ்தர்கள், இயந்திரங்கள், வாகனங்கள் கூட அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். மீள் பயன்படுத்தக்கூடிய எரிசக்தி மற்றும் பசுமை கட்டிட தீர்வுகள் என பல சேவைகள் அதற்குள்ள செயல்படுத்திக் கொண்டிருக்கு. அதனால நாங்கள் குறிப்பாக இந்த மக்களையும் இலக்காக கொண்டுள்ள எல்லா மக்களையும் நாங்கள் அன்போடு அந்த இடத்துக்கு அழைக்கின்றோம்.
0: யார் வேணாலும் வரலாம், வரலாம், அவங்களுக்கான புதிய அறிவை பெற்றுக்கொள்ளலாம். இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே போல இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். அதாவது அவருடைய

0: மற்றவர்களின் ஆர்வம் எவ்வாறு இருக்கிறது, அவருடைய கருத்துக்கள் எப்படியா இருக்கிறது?
1: இதுவரை அதாவது நாங்கள் இந்த முறை 21 இதை கண்காட்சியை நடத்துகின்றோம். இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வந்ததில்லை. எங்களுடைய ஸ்பான்சர் பக்கத்தில் இருக்க 3 முறையாக எங்களுடைய ஸ்பான்சர் ஆவார். அப்படி பிரச்சனைகள் இல்லை. மக்கள் வந்து சந்தோஷமாக பொருட்களை கொள்வனவு செய்ய
0: விலைக்கழிவுகள்
1: இருக்கு. மற்றது ஒரே இடத்துல இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு இடத்துல ஒரு சாமான் வாங்கினா இன்னொரு இடத்துக்கு இன்னொரு, அப்படி இல்ல. ஒரே குறைந்துள்ள அப்படியே சேவைகளை கூட நாங்க பெற்றுக்கொள்ளலாம்.
0: சரி, எப்படி இருக்கும்போது இந்த கண்காட்சியை பார்வையிடும் மக்களுக்கு இந்த பில்ட் ஸ்ரீலங்கால என்ன சிறப்பு இருக்கு, நன்மைகள் என்னென்ன இருக்கு?
1: சிறப்பு வந்து உண்மையாகவே வந்து நாங்க வளமை போல, அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தனியாக ஒரு அரங்கம் அமைத்துள்ளோம். அது வந்து இந்தியா, சீனா, நேபாள் போன்ற நாடுகள்ல வருகை தருகிறார்கள். அவர்களுடைய புதிய தொழில்நுட்ப பொருட்கள் இங்கு அவர்கள் சேவையாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். விலைக்கழிவுகளோட இருக்கு,
0: அறிமுகப்படுத்தும் முகமாக தான் விஷயம் நடந்து
1: கொண்டிருக்கிறது. உண்மையில் போன சீனாக்கு என்று பெரிய அரங்கமே இருக்குது. அவர்களுடைய பொருட்களை அவர்கள் வந்து இங்க மிகவும் விலை குறைந்த விலையில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு. தொடர்ந்து வந்து இது வந்து ஒரு சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு முன்னோடியாக தான் அவருடைய பொருட்களை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோட தொடர்ந்து வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் காலேஜ், ஜெர்மன் சேம்பர், மற்றது டிவிசி, நைட் ஆகிய நிறுவனங்களும் வருகை தர உள்ளன. மக்கள் அதை தொடர்பான அந்த நிறுவனங்கள்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளை கூட பெற்றுக்கொள்ளலாம் அந்த இடத்துல.
0: உண்மையிலே இப்போது நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க நிகழ்ச்சி கேட்பவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: உண்மையில் வந்து இது வந்து அனைவருக்குமே உகந்த ஒரு கண்காட்சி. வெள்ளி அதாவது லீவ் நாள், அப்படி விடுமுறை தினங்கள்ல தான் நடக்குது. எல்லாரையுமே நாங்க அழைக்கின்றோம். ஏராளமான உள்நாட்டு தொழிலதிபர்கள், சேவை வழங்குநர்கள் தம்முடைய சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த 3 தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியில, அதாவது இக்கண்காட்சியில் இடையில ஒரு ரெஃபல் ட்ரோ, 1 மணித்தியாலத்திற்கு 1 ஒரு ரெஃபல் ட்ரோ எங்களுடைய நுழைவு சீட்டுகளை கொண்டு நாங்கள் சீட்டிலிப்போம். அது வெற்றியாளருக்கு நாங்கள் சிறந்த பரிசுகளும் வழங்கப்படும். எனவே அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இம்மாதம் 22, 23, 24 அதாவது வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு காலை 9 முதல் 9 வரை பண்டார நாயக்க ஞாபக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம்.
0: நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல அது முக்கியமான ஒரு விடயமாக எங்களுடைய எதிர்காலத்தையும், அதே போல கட்டிடத்துறைகள் அடுத்தடுத்து செல்வதற்காகவும், எங்களுக்கு தேவையான விடயங்களை அங்கே பெற்றுக்கொள்வதற்காகவும், நீங்கள் சொன்னது போல இது முதல் தடவை கிடையாது. சக்சஸ் ஆகின விஷயத்தை நாங்கள் நேரில் மத்தியில் கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. இது பற்றிய நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்னும் பேசலாம். அதே போல எங்களோடு இப்பொழுது வந்திருக்கிறார். எங்களுடைய இந்த திட்டத்துக்கு பிரதான அனுசரணையாக இருக்கின்ற எங்களுடைய கொலோனிகள் இன்ஜினியர் பிரைவேட் லிமிடெட் அக்கவுண்ட் எக்ஸிகியூட்டிவ் வந்திருக்கிறார் எங்களுடைய திரு ஜெயபாலன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார். அதாவது நீங்கள் தொடர்ந்து இவரோடு கைகோர்த்து பயணிக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. அதை பற்றிய எங்களுடைய விருக்கம் என்ன காரணம்?
2: முதல்ல வந்து நான் கொலோனியல் இன்ஜினியரிங் பற்றி அறிமுகப்படுத்திக்கொள்கிறேன். இந்த நிறுவனமானது 2005 திரு நடராஜ், லேட்டர் திரு நடராஜ் அவர்களால் நிறுவப்பட்டது. சோ அவருக்கு பிற்பாடு அவர் புதல்வர் திரு சதீஷ் ராஜா இதை முன்னெடுத்து கொண்டு போகிறார். கொலோனியல் இன்ஜினியரிங் என்பது இலங்கையில கட்டுமான மற்றும் பொறியியல் துறையில வந்து முதன்மை பெற்ற இடம் நிறுவனமா இருக்குது. எங்களுடைய சேவை இதுல வந்து 1 தரம், 2 சேவை, 3 நம்பிக்கைத்தன்மை. சோ இது 3 நாங்க எங்க கஸ்டமர்ஸுக்கு கடந்த 20 கொடுத்து கொண்டு வரோம். அதை சரியா கொடுத்து கொண்டு வந்தனால தான் இன்னைக்கு இது 3 முறையா இந்த பில் ஸ்ரீலங்கா எக்ஸிபிஷன் வந்து நாங்க ஸ்பான்சர் பண்றோம். சோ அவங்க கொடுத்த அந்த ஒத்துழைப்புகள், ஒருங்கிணைப்பு தான் இன்னைக்கு நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிக்குது. சோ இதை நாங்க பெருமையா நினைச்சு கொள்றோம்.
0: பாத்தீங்கன்னு சொன்னா சென்ற வருடமும் நீங்க தான் மெயின் ஸ்பான்சரா வந்திருந்தீங்க இந்த நிகழ்வுக்கு. சோ இந்த வருடமும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மெயின் ஸ்பான்சரா வந்திருக்கு.
3: 3
0: தொடர்ந்து இப்ப 3 இருக்கீங்க. இதுக்கு விசேடமான ஏதாவது காரணம் இருக்கா?
2: கடந்த வருடம் பில் ஸ்ரீலங்கா மெயின் ஸ்பான்சரா இருந்த அனுபவம் வந்து எங்களுக்கு ரொம்பவும் மிக சிறப்பானதா இருந்தது. காரணம் வந்து இது வந்து இலங்கையில கட்டுப்பாடு கட்டுமான துறையில வந்து ஏதோ நாங்களும் ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த கொலோனியல் இன்ஜினியரிங்கும் வந்து ஒரு பங்களிப்பது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. ஸோ அதனால பண்ணோம். மற்றது இந்த இந்த கட்டுமான துறையில வந்து தொழில்முறை நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் தொழில் முனைவோரையும் ஒரே தளத்துல இணைக்குது. ஸோ அந்த இணைப்பு வந்து அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கான எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்கிற ஒரு தளமா அமையுது. ஸோ அது ஒரு காரணம். மற்ற தொழில்துறை வளர்ச்சிக்கு அடுத்த தலைமுறை சிறப்பு மேம்படுத்தும் பங்களிப்பது இந்த கொலோனியல் இன்ஜினியரிங்கோட ஒரு முக்கிய நோக்கமாக எங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த வருடமும் நாங்க மெயின் ஸ்பான்சரா இதுல இணைந்து செயல்படுறோம்.
0: அதாவது மூன்று வருடம் நீங்க சொல்லுங்க, மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக அவரோட மெயின் ஸ்பான்சரா இருக்கிறீங்க. இந்த வீழ்ச்சி இலங்கை 2026 கண்காட்சியை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களுக்கு?
2: இது வந்து மாணவர்கள், அதாவது இந்த துறையில உள்ள மாணவர்கள் மட்டுமல்லாமல் எல்லா மாணவர்களுக்கும், மிக முக்கியம் இந்த துறையில உள்ள மாணவர்கள், மாணவர்கள் மற்றது என்ஜினியர்ஸ்மார்கள், ஆர்கிடெக்சர்ஸ், இது துறையில சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வந்து இது ஒரு சிறந்த அனுபவம் மிக்க ஒரு கண்காட்சி அமையுது. இது வந்து பார்த்தால் தெரியும், தொழில்நுட்பம் டே பை டே தொழில்நுட்பம் மாறிக்கொண்டே போகுது. ஸோ அந்த தொழில்நுட்பம் எப்படி அந்த மாற்றத்துக்கு ஏற்ப என்னென்ன வகையில எல்லாம் நம்மளையும் மாத்திக்கொள்ளலாம், அதுக்கான ஒரு சிறந்த ஒரு இடமா இது அமையுது.
0: நிச்சயமாக நீங்க மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறீர்கள், அங்க வர்றவங்க நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க, நீங்க அவங்களோட ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க, என்ன மாதிரியான ஃபீட்பேக் இருக்கு?
2: கண்டிப்பா இது 100% வந்து எல்லாம் பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் தான் கிடைச்சது. என்னன்னா ஒரே தளத்தின் கீழே எல்லா விதமான, அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்களா, அது ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் வந்து ஒவ்வொரு இடங்கள் நாங்கள் தேடி போகணும், இதுல அப்படி இல்லை, எல்லாமே ஒரே கூரைக்கு கீழே. அது மட்டும் இல்லாம சகோதரி சொன்ன மாதிரி அலங்கார பொருட்கள், உள்ள அலங்காரம், அலங்காரம் இதுக்கு சம, அதாவது கம்ப்ளீட் ஒரு சொல்யூஷன் இடமா அது அமையுது. ஒரு
3: கட்டிடத்துறை மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கும், யார் வேணாலும் வந்து பார்க்கலாம்.
2: கண்டிப்பா யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். இது ஒரு புது அனுபவம் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனை நடத்துற இந்த பில் ஸ்ரீலங்காக்கு எப்பயும் நாங்க வந்து ஒரு துணையா நின்று கண்டிப்பா செயல்படுவோங்கிறது எங்களோட கருத்து.
0: நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகான தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. மூன்று முறை நீங்கள் அவர்களோடு கை கொடுப்பதற்கான காரணத்தை தெளிவாக சொல்லியிருந்தது. காரணம், ஒரு நல்ல விடயத்தை செய்யும் போது அதுக்காக கை கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ இந்த கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா 22, 23, 24 திகதிகளில், அதாவது வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களிலும் பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் காலை 9 மணியிலிருந்து 9:00 வரைக்கும் நடைபெற இருக்கு. ஆக நேர்கள் இப்ப நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த கதையை நீங்கள் சொல்லுங்க. கட்டாயம் இது பிரயோசனமான ஒரு கண்காட்சியாக இருக்க போகுது என்பது மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வாருங்கள், அங்க வந்து நிச்சயமாக உங்களுடைய அங்கு பார்வையிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரயோசனமான விடயங்களை பெற்றுக்கலாம்.
3: அதாவது வார இறுதியை வந்து வீணை கழிக்காம இந்த மாதிரி ஒரு பயனுள்ள இடத்துக்கு சென்று வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் பயன் பெறலாம் இல்லையா?
0: நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய அழைப்பு ஏற்று இங்கு வந்தமைக்கு. இலங்கை கட்டிட கட்டுமானத்துறை சம்மேளனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் டெலினா அவர்களுக்கும், அதே போல கொலோனியல் இன்ஜினியர் பிரைவேட் லிமிடெட் அக்கவுண்டிங் எக்ஸிக்யூட்டிவ் திரு ஜெயபாலன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடு.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஒரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
1: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்க காலை பொழுது உற்சாகம். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள். சங்கர், நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்ற முக்கியமான விஷயம், அதாவது வீட்டுக்கு ஒரு வாகனம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு ஆசைப்படுறது நியாயம் தானே?
4: எல்லாருக்குமே ஒரு வீட்டுக்கு ஒரு வாகனம் இருக்கணும்.
3: அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னா, ஒரு பஜாஜ் த்ரீவீலர் எடுங்க.
4: சரியா, பஜாஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு த்ரீவீலர் ஒன்று எடுங்க. கிட்டத்தட்ட 236 சிசி.
3: எஸ்,
4: பஜாஜ் த்ரீவீல் அதுவும் ஈஸி ரிவர்ஸ் கியர் இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 40 வருட கால நம்பிக்கை வென்ற டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடமிருந்து உங்களுக்காக வரும். அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்,
3: யோசிக்காம வாங்கலாம். ஆக நீங்கள் இப்பொழுது ஒரு வாகனத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எப்போதுமே உதவியாக இருக்கும். அதே மாதிரி 40 வருட காலம் மக்களின் நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது பஜாஜ் நிறுவனம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக சந்தோஷம் உற்சாகம் எல்லாமே இருக்கிறது. அதே போல அழகான தோற்றம்,
4: முகம் மட்டும் வெள்ளையா இருக்கப்படாது, அழகு கிடையாது. அழகு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வலுவான எலும்புகள், சீரான கூந்தல், அது மட்டும் இல்லாம பொலிவான சருமம், இதெல்லாம் தான் அழகு. அது வந்து உள்ளிருந்து வரணும், இயல்பாக இயற்கையாவே அழகான மாதிரி இருக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணும், கிளிஃப் கலர்ஜின் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்துங்க.
3: எஸ், அதை எங்க வாங்கலாம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், காகில் ஸ்போர்ட்ஸ் வாங்கலாம். அதே போல முன்னணி மருந்துகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்டு வாங்க போய் நீங்களும் உற்சாகமான முறையில் ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அழகா இருந்தாங்க, சந்தோஷம் தானே?
4: இது எப்படி இருக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு முக்கியமான பக்கம் போகணும்.
3: எஸ், நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை
4: சொல்லியிருக்காங்க. என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அருள்மொழி இணைஞ்சிட்டு சொல்லியிருக்காங்க, வணக்கம் புவனேஷ்,
3: வணக்கம்,
4: நலமா இருக்கீங்களா, பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தி துறையில இருந்து அருள்மொழி. வீட்டை விட்டு வெளியே போகும்போது எனக்கு இடி மின்னல் மழை வரக்கூடாது. சரியா, ஏன்னா அவங்களுக்கு அதுன்னா வந்து சரியான பயமா வெயிலும்
3: இருக்கக்கூடாது. மேரி சொல்லிருக்காங்க, அவங்க சொல்ற விஷயம் நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் சொல்லிருக்காங்க. வெளியில போகணும், வெளியில போகும் வரைக்கும் ஓகே, பஸ்ல இருந்த பிறகு இந்த முன்னாடி பின்னாடி சீட்ல இந்த கதைப்பாங்க பாருங்க.
4: அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியான கருத்து வந்து பாத்தீங்கன்னா மது சொல்லிருக்காங்க, காலையில் வெளியேறும் போது யாரையும் மனம் நோகும்படி
3: பேசக்கூடாதான்,
4: பேசிட்டா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிரும். திருமீனும் சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்க போறீங்கன்னு யாரும் கேட்டக்கூடாதுங்க. முக்கியமான
3: எங்க போயிட்டு வருவீங்க,
4: எங்க எங்கேயாவது போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்காம என்ன கேக்குறது, அப்ப எங்க இருந்து வருவேன்
3: எதிர்மறை எண்ணங்களுடன் நாளை ஆரம்பிப்பது. அதாவது தேவையான பொருட்கள், சாவி, பணம், மொபைல் மறந்து விட்டு போவது, மன அழுத்தத்துடன் நாளை தொடங்குவது, பெற்றோர் குடும்பத்தாரிடம் கோபம் அல்லது சண்டையிட்டு பேசாமல் வெளியேறுவது, தாமதமாக கிளம்பி பதட்டப்படுவது, வீடு அலங்கோலமாக இருக்கும் போது விட்டு விட்டு செல்வது. ஆமா, நீங்க சொன்ன எல்லா விஷயமே வெளியில போகும்போது குழப்பமான
4: விஷயங்கள் தான்.
3: ஒன்னும் பிரச்சனையா இருந்து நிறைய விஷயம் பாத்துருப்போம். எல்லாம் ரெடியாகி போக போன வச்சுட்டு வந்து
4: பாச வச்சுட்டு வந்துடுறது
3: பெரிய கஷ்டம்.
4: பதற்றம் இல்லாம ரெடி ஆகணும் இல்லையா,
3: அப்படி ரெடி ஆகணும்.
4: நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கொஸ்லாந்தையில இருந்து கிருஷ்ணகாந்தி நெஞ்சிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மழை வர்றது மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்கு காலையிலே வெளியில கிளம்பும் போது, அதுவும் குடை இல்லாம போகும்.
3: இல்ல என்னன்னு சொன்னா, நிறைய பேருக்கு மழை வர்றது சந்தோஷமா இருக்கு வேலைக்கு.
4: அது எப்படி லீவ் எப்பயாவது ஒரு நாள் வந்து நல்லா இருக்கும்.
3: லீவ் போறதுக்கு அடுத்து மழையா இருக்கு, எப்படி வர
4: மழையா இருக்கு, லீவ் ஒன்று போடுவோம் என்ன
3: அப்படின்ட்டு.
4: அண்ணா வர்ற வழியில வண்டி உடஞ்சிருச்சண்ணா, இப்படி எல்லாம் இருக்கு
3: இருக்கு
4: சரியா. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்களும் அந்த மாதிரியான கருத்துக்கள் இல்லாம நல்ல கருத்துக்களையும் தெரிவிங்க.

0: வடக்கு மசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். ரொம்ப சந்தோஷம். நாங்களும் நிகழ்ச்சியில் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. அடுத்து வரைக்கும் ஸ்டார் பாடலுக்கு வந்து இன்றைய ஸ்டார் ஆஃப் வந்து கொண்டிருக்கிறார் நடிகை லக்ஷ்மி மேனன். நாங்கள் விடைபெறுகின்றோம். தொடர்ந்தும் ராகம் சுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் எம் எல் கிருபாகரன் விடைபெறும். நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ்.
1: நான் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். நன்றி மக்களே.
2: திரை உலகின் அனுசரணை வழங்குவது
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: சீடிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனடி தானே சீடு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 29,589 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 18 தேதி வரையிலான தரவுகளின்படி 15 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளது. கொழும்பு, கம்பகா, ரத்தினபுரி, மாத்தறை, காலி, கழுத்துறை, கண்டி ஆகிய மாவட்டங்களிலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் பாடசாலைகள், அரச நிறுவனங்கள், பணிபுரியும் இடங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களில் டெங்கு நோய் பரவும் வேகம் அதிகரித்துள்ளமை பூச்சியியல் ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர் பிரேசிலா சமரவீர தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கான விசா இல்லா நுழைவுக்கால அவகாசத்தை தாய்லாந்து அரசாங்கம் அதிரடியாக குறைத்துள்ளது. 2024 ஜூலை முதல் நடைமுறையில் இருந்த 60 நாள் விசா சலுகை இனி மாற்றியமைக்கப்படவுள்ளது. அந்த வகையில் சுற்றுலா பயணிகள் அதிகபட்சம் 30 நாட்கள் மட்டுமே விசா இன்றி தங்க முடியும். அத்துடன் சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு இந்த அனுமதி 15 நாட்களாக குறைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா சலுகைகளை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் தங்கியிருத்தல், போதைப்பொருள் கடத்தல், மனித கடத்தல் மற்றும் அனுமதியின்றி தொழில்களில் ஈடுபடுதல் போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தாய்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனடி தானே சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சுக பாடல்களோடு இன்றைய ராகம் சுகமானது வலம் வர இருக்கின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: நிஷா மாவனல்ல.
0: எப்படி இருக்கீங்க நிஷா?
1: நல்ல சுகம் சார். நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: ஆ, நானும் நல்லா இருக்கிறேன்.
1: என்ன
0: சொல்றது பெரிய பதட்டமா இருக்குது. அந்த வகையில நீங்க என்ன செய்வீங்க? இப்படியான ஒரு நிலைமை இருக்குது. பொதுவா ஒரு மனுஷனுக்கு எல்லா நேரமும் எல்லா விதமும் இருக்குதானே? அந்த பதட்டமா இருக்கிறீங்க, ரொம்ப என்ன செய்யறன்னு, அடுத்தது என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கிற நேரம் நீங்க எப்படி முயற்சி செய்வீங்க? அப்படி ஒன்று இதுவரைக்கும் வரல சார். வந்த நான் என்னன்னு பாத்துட்டு சொல்றேனா? சரி சொல்லுங்க. இந்த நேர நிகழ்ச்சியில யார் யாருடைய எனது பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நிசா?
1: நேரம் கம்பா அப்துல் மஜீத் சேருக்கும், கம்பா சசிமா குடும்பத்துக்கும், நண்பர்கள் அறிவிப்பாளர் அனைவருக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து பாட்டு போடுங்க சார். சந்தோஷம், வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:20. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். கிருபாண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சோகமும் சுகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். போல்ஸ்லேன்ல இருந்து வந்திருக்கின்றார். அழுத் மாவத்தில் இருந்து மணி இணைந்துக்கிறாங்க. அம்மா லக்ஷ்மி, ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அன்பான காலை நேர வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். தோப்பூரில் இருந்து அஜன் சலூன்ல இருந்து அஜன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பேனட்ஸா இணைந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் நினைத்துக் கொண்டு நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மங்கைக்கரசி வந்துக்கிறாங்க. காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்கிழப்பு கொக்குவில் இருந்து சிவராஞ்சனி வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அதே போன்று ஹட்டன்ல இருந்து நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்தோணிமலையிலிருந்து நவீன் எழுந்திருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். ரெஜினோல்டு வந்திருக்கின்றார். நாவட்காட்டிலிருந்து கிருபாண்ணா எப்படி இருக்கிறீங்க, ராகம் சுகமானது வேற லெவல் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் கணபதி மகேந்திரன் இணைந்திருக்கின்றார். மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அதே போன்று கொஸ்லாவந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கிருஷ்ணகாந்தி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று அண்ணா வணக்கம், கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் இணைந்திருக்கின்றேன். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானார் செல்வச்சனதி சுதன் வந்திருக்கின்றார். ஊர்குளவத்தையிலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஜெயந்தி மாலா இணைந்திருக்கிறேன் பலாங்குடையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பண்டாரவளையிலிருந்து வதனி வந்திருக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். வெளியோரம் மழையாக பாடல்களை கேட்கின்ற பொழுது உருவாகிறது அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கணேஷ் ராஜா வந்திருக்கின்றார். சங்கமித்த மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ஜோகா செல்வா தயா கணேஷ் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரூபன் இணைந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், நான் நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை ராகம் சுகமானது புதன்கிழமை, இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி நசூர் வந்திருக்கின்றார். நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் ரந்தீஸ் இணைந்திருக்கின்றேன். இன்னே நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அமுதா வந்துக்கிறாங்க. சிறப்பான பாடல்களை சிறப்புற தொகுத்து வழங்கும், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். குறிஞ்சங்கணி அசுருதீன் நினைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:33. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா. நான் ஜூட் பேசுறேண்ணா.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க ஜூட்.
1: உங்களோட பாடலாம் கேட்டா நாங்க சந்தோஷமா தானே இருக்கோம்.
0: அதுதானே, சோகம் எப்படி சந்தோஷமாக்கும்? ஆனா சோகம் எப்படி சந்தோஷமாக தானே வேணும்.
1: சோகமும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும்.
0: அதுதானே அண்ணா, அதுக்காக இந்த நேரம் சோகம் மட்டும் இல்ல, இந்த நேரம் சந்தோஷம் மட்டும் இல்ல.
1: ஆனா சிவ ராகத்துல வசந்தத்துல பாடல் கேட்டா சோகம் தான்.
0: அப்படியோ?
1: சந்திரகுமார், அசான், பபானி, அவிசாவில சீட்டி பஸ் வந்தான்னா தேகர் டெய்லர்ஸ் அப்படியே வசன சத்தமா கேட்பாங்க. வசன கேட்டு அனுப்பிச்சு எல்லோருக்காகவும் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் கேட்போங்க. நன்றி.

0: லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
0: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
0: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
3: கூந்தலை பெறலை உடனே பயன்படுத்துங்கள், உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
4: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: காற்றலையில் முதல்வன்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் பாட்டு தலைவா, எப்படி இருக்கிறீங்க? சோக பாடல் தெரிவுகள் சூப்பராக இருக்கின்றது, சொல்ல வார்த்தைகளே இல்லை, ரொம்ப சந்தோஷம். நான் திருமதி வரலட்சுமி கொட்டாஞ்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மண்டாரவழியிலிருந்து ராஜா இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், நான் ஈராவூர் 4 ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாசன் பிரியா குறிப்பிடுகிறாங்க. சசிகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இனிமையான வணக்கம், நான் பதுளையில் இருந்து ஞானகுரு ரம்யா அணிந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சூப்பர் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி ஹப்டன் நவீன் எழுந்திருக்கின்றார். அதே போன்று கிருமான் எப்படி இருக்கிறீங்க, நான் திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜ சித்ரா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காலை வணக்கம், சுபாஷ் இணைந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகோபால் பாலா வந்திருக்கின்றார், வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானதின் நாயகனுக்கு வாழ்த்துக்கள். நட்புட்டி முனையிலிருந்து MTA சத்தார் இணைந்திருக்கின்றார், ஓய்வு பெற்ற அதிபர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கனகரத்தினம் இணைந்திருக்கின்றார், யாழ்ப்பாணம் சங்கானையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கெருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தெரிவுகள் பிரசாந்த் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆகாஷ் வந்திருக்கின்றார், ஹெரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் கிருமான்னா, அப்படி இருக்கிறீங்க நீங்க, நான் பண்டாரவளையிலிருந்து வதண்ணி இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ரோசி வந்திருக்கிறாங்க, தொட்டிலாகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். சுபா இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான், எப்படி சொல்வது, சொல்வதற்கு வார்த்தையே இல்லை, இனிமையான சுக பாடலும் சுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசந்தகுமார் குறிப்பிடுகின்றார். மேனு வந்துகிறாங்க, என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும், பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். முகமது ராஃபி இணைந்திருக்கின்றார், ஒலிக்கே இருக்கும் பாடலை என்னை இணைத்து தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை நீலமகம் தேவி இணைந்துக்கிறாங்க, மாத்தளை வாரியப்புறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். இங்கிரிய ரவி இணைந்திருக்கின்றார், மிகவும் மனதுக்கு ஆறுதல் தரும் அருமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை லண்டன்ல இருந்து மு குமுதராஜா வந்திருக்கின்றார், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா, நான் பண்டாரவளையிலிருந்து லாவண்யா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அச்சுவேலியிலிருந்து உமா வந்திருக்கிறாங்க, குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், நான் சந்திரகுமார் இணைந்திருக்கிறேன், வரக்கா போலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். உங்கள் பாடல் தெரிவுக்கு வேறு கருத்தே கிடையாது, ஹட்டன்ல இருந்து நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி சத்திய இணைந்துக்கிறாங்க, சத்திய ஜோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். அதே போன்று டெஹிவளையிலிருந்து ஷாலினி இணைந்துக்கிறாங்க, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, என்னை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்ற. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கைத்தொலைபேசிகள் மற்றும் மின்கலன்களை நாட்டுக்குள் கொண்டு வந்ததன் காரணத்தினால் 3 சீன நாட்டு பிரஜைகள் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாக்லேட்டுகள் இனிப்பு பொருட்களுக்கு மத்தியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இவை கொண்டு வரப்பட்டுள்ளன. சுமார் 514 மில்லியன் மதிப்புள்ள 87 கைத்தொலைபேசிகள் மற்றும் 140 மின்கலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் இவை இணையவழி குற்றச் செயல்களில் பயன்படுத்துவதற்கு கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க அறிவித்ததைத் தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஒரு வீதத்தால் மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து பிராண்ட் ரக மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 110 டாலருக்கு அதிகமாக குறைந்துள்ளது. அதேபோல் அமெரிக்க மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 103 டாலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் போக்குவரத்து தடை உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என இதன்போது எதிர்பார்க்கப்படுகின்றது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்து நிலைகளில் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நிகழ்ச்சியில். இப்போ யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: யார் பேசுறீங்களா? எப்படி சுகமா இருக்கீங்களா நிக்கலாஸ்?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு மன கஷ்டம் வந்தா நீங்க என்ன செய்வீங்க?
1: இதே
0: மாதிரி இடைக்காலத்தை
1: போட்டு
0: கொஞ்சம் கால் மேல கால் போட்டு ஒரு பக்கமா இருந்துட்டாருன்னு சொன்னா மனக்குழப்பமா இருக்காரப்பா அப்படின்னு சொல்லி விளங்கிக்கொள்ளணும். அப்படியா? இப்ப காலுக்கு மேல கால போடலையே? நிகழ்ச்சியில யார் யாருடைய பாடல் கேட்பதாக இருக்கீங்க நிக்கலாஸ்?
1: மனைவி ரஜிதா இருக்காங்க, மகள்மார்கள் பபி சுதி, மருமகன் பிந்துஜன், அமல் மற்றும் பேரப்பிள்ளை பிளஸிக்காக வேண்டியா, நம்மளுக்குள்ள ஜோஸ் மோட்டத்துல இருக்காங்க தங்கச்சிக்காக மச்சானுக்காக வேண்டியும், மற்ற அண்ணா இருக்காங்க சரவண பவனுக்காக திருவீட்டுல, மெக்கானிக் டிஸ்மான் இருக்காரு, பக்கத்து ஹோட்டல்ல சரஸ் இருக்காரு, சலூன்ல ராஜ் இருக்காரு, மற்றும் எங்கட கேபி இருக்காரு, மற்றும் சிவா டெய்லர்ஸ்க்காக
0: வேண்டியும்
1: உறவுகள் அனைவருக்காக வேண்டியும்
0: நன்றி நிக்கலஸ் நிகழ்ச்சியில் இருந்து வைக்கிறேன்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்கள் உங்கள் மனதை சுகமாக்கி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி, இப்போ நேரம் 11:20. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கேருபா, அப்படி இருக்கிறீங்க? நான் ஓல்கோட் மாவட்டம் மெக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா இணைந்திருக்கின்றேன். மனைவி கலா மற்றும் மகள் ஜனனி குடும்பத்தை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை பட்டித்திடலிருந்து வடிவேல் வந்திருக்கின்றார். வசந்தத்தின் அபிமான நேயர், பழைய நினைவுகளாய் மீட்டி பார்க்கும் இனிய சோக பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே நானும் அப்படியே சங்கமித்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். நிகழ்ச்சியோடு அதே போல தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருந்துருங்க. வடிவேல் இந்த நேரம் ஜெயந்தி வந்துக்கிறாங்க, எட்டையாந்தோடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு மிக சிறப்பாக தொகுத்து வழங்கும் கிருபா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து மணிமோகன் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். கொட்டக்கரையிலிருந்து சந்தியாகு வந்துக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியை நானும் ரொம்ப ஆழமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ருவான்வெளியிலிருந்து பதிமலர் கணேசன் வந்திருக்கின்றார். மதுபிரபு, ரஞ்சித்தா, விது மற்றும் லைசன் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அக்கறை பெற்ற பப்ரையில நிசார் இணைந்திருக்கின்றார். கொழும்பு 15 வந்திருக்கிறார் தர்சினி குணசேகரன் இணைந்துக்கிறாங்க. மோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். செங்கல்டையிலிருந்து சகீலா சந்திரசேகரம் வந்துக்கிறாங்க. அருள்மொழி பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். மனதுக்கு இதமான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் கந்தசாமி வந்திருக்கின்றார். அதேபோன்று சத்தியவேல் கருணாகரன் இணைந்துக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாட்டு தலைவா, பாடல்கள் மனதுக்கு இனிமையாக உள்ளது, நன்றிகள் அப்படின்னு சொல்லி பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. சுரேஷ்குமார் வந்திருக்கின்றார். புஸ்தல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார் சசிகலா சுரேஷ்குமார். அதே போன்று கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து இணைந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, சோகமும் இவ்வளவு சுகம் தருகிறதா அப்படின்னு சொல்லி நினைக்கிற பொழுது உங்கள் நிகழ்ச்சியை கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே தெளிவாகிறது அப்படின்னு சொல்லி மொரீன் வந்துக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ரோஸ் இணைந்திருக்கிறாங்க. அப்துல் வந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை சியாமலா, நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறாங்க. சக்தி வந்துக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மருதமுனையிலிருந்து முனாஸ் இருந்துக்கின்றார். மனைவி ரெஃபானாவை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சகாயம் வீதி அக்கறைப்பற்றிலிருந்து கிருஷ்ணப்பிள்ளை இணைந்திருக்கிறாங்க. நாகராஜன் கிறிஸ்டீனா இருந்துக்கிறாங்க. வட்டவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை கொழும்பு 5 ஸ்டீஃபன் வந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி சொல்வது, இனிமையான பாடல் தெரிவுகள். நான் அமுதா அணிந்திருக்கின்றேன். அத்தனை பாடல்களும் சிறப்பு, நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்கிற இதேவேளை கீதா ஸ்ரீ இணைந்துக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிற இதேவேளை முகமது அன்வர் வந்திருக்கின்றார். அதே போன்று தேவி யோகீஸ்வரன் இணைந்துக்கிறாங்க. அத்தனை பாடல்களும் அருமை, ஒன்றன் பின் ஒன்றாக நான் நினைக்கின்ற பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க கிருபா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் மொழிக்கின்றது பாடல்.

0: பாகம் சுகமானதை கேட்டால் இதமானது நேரம் 11:32. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, பண்புக்கினி அறிவிப்பாளர் பேரவர்கள், நான் மருதமனை அப்துல்
0: நாசிர். அப்படியே அழைப்பு கிடைச்சுடனே, அதாவது அழைப்பு கிடைச்ச உடனே வார்த்தையே வருது இல்ல, அப்படியே
1: சந்தேகிச்சு. அதாவது இப்ப 1:30 போயிருக்கு சார் உங்களுடன் பேசுவது.
0: அழைப்பு ஏற்படுத்தி கிடைக்குமா? கிடைக்காது. அப்படியே போய் அப்படியே சரி, என்னதான் இருந்தாலும் சரி, இறுதி வரைக்கும் முயற்சி போன்ற முடிவோடு இருந்தீங்க, கிடைச்சிருச்சு.
1: ஆமா சார், இருந்தாலும் சார் உடனே இப்ப பேசலாம் பேசலாம் என்று கையினோடு.
0: சரியாப்பா, இப்பதான் சந்தோஷமா இருக்கிறீங்க. சரி சொல்லுங்க.
1: ஆமா,
0: நாசிர்
1: போடும் பாடலை அழுது அழுதுதான் கேட்டு கேட்டு ரசிக்க வேணும் போது இருக்கு. அப்படி பாடல்கள் தான் போட்டு கொண்டிருக்கு.
0: அவ்வளவு விஷயங்கள் உங்க மனசுல இருக்கா? சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாம தவிக்கிறேன் சார் அப்படின்றீங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மருதமனை என்றென்றும் வதீதீன் மற்றும் மருதமனை மறைக்கா ரீதி ராஃபி எச்எல் நஜ்முடீன் புகாரி இன்னா மற்றும் செட்டியார் வீதி இஸ்மாயில் சலீம் தைரர் ஆகியோருக்காக.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி. நன்றி.

0: well done. Results are okay. அடுத்து என்ன plan? எனக்கு என்ன? Foreign போறது தான் plan. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு plans இருக்கு. A level முடிச்சாச்சு, foreign போகணும், study abroad, இங்கேயே நல்ல படிப்பா படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. Educate Sri Lanka Eastern Expo 2026.
0: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
0: எடியோகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் Educate Sri Lanka Eastern Expo 2026 உயர்கல்வி கண்காட்சி. மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான சோக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க? மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிற மாதிரி தெரியுது.
1: ஆமா, கடையில வேல லைன் எடுக்கிறது கஷ்டம். ஆனா ராகம் சுகமானது தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கேன்.
0: தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அப்படியா?
1: ஆமா, நீங்க வந்தாலே ரொம்ப சத்தமா வேல் மிச்சமா கூட்ட சத்தத்தை கூட்டிக்கிட்டு.
0: அப்படியோ? சரி, என்ன சொன்னா நீங்க காத்தான்குடியில போட்டுக்கிற சத்தம் இங்க வரைக்கும் எதிரொலிக்குது. அவ்வளவு தூரம் ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கீங்க. வசந்தம் அப்படியா? நௌஃபர், நன்றி. சரி, அப்ப இந்த நேரம் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நண்பர் மபாத், ரொட்டி வேலை செய்ய நௌஃபர் அண்ணாக்காகவும் இரிஷாத் அண்ணாக்காகவும் கிருபாண்ணா உங்களுக்காகவும் ஒரு பாட்டு ஒன்று தரணும். கிருபாண்ணா,
0: என்ன பாடல்?
1: அந்த செந்த குயிலே இளமான் குயிலே, அந்த பாட்டு. அந்த பாட்டு தரணும்.
0: என்ன பாடல்?
1: செந்தமிழ் பாட்டுக்காரன், அது குயிலே இளமான் குயிலே.
0: குயிலே இளமான் குயிலே. ஏன் திடீர்னு இப்ப குயிலை கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிறீங்க?
1: சரியாதா கிருபாண்ணா?
0: என்னடா, கொஞ்சம் மழை விட்டுருக்குது, அதே இடத்துல வெயில் வந்துருச்சு. அப்ப நீ இவ்வளவு காலம், அதாவது போன மாசம் வந்து குயில்கள் தானாகவே பாடிக்கொண்டிருந்துச்சு. சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி கிருபாண்ணா.

பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மத்திய நேர குதூகலம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கு கலையத்தில் சிவானி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்க நேர்களே.

0: 2.8 வசந்தம் FM சுமிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம்.
1: ஹர ஹர மகாதேவ கீ. சாமியே சைக்கிள்ல போவதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா? அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.
2: நெத்தி பட்ட

0: நல்லா பேசுங்க, நல்லத பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி சிவானி வந்தாச்சு. நேற்று அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய பொழுதின் வணக்கங்கள். 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக ஆட்டம் பட்டம் கொண்டாடுமா 3 மணி வரைக்கும் மதிய நேர கொதுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்று நலம் சூப்பரா அப்படியே நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக நானும் அப்படியே சிங்கிளா அப்படியே வந்துட்டேன். ரைட், ஓகே தர்ஷக, நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-5-0-0-3 அதே போல
1: 0-1-2-5-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-
0: சரி ஓகே, நேற்றைய தினமும் மாதிரி இன்றைய தினமும் அப்படியே முதல் நேரம் வந்துட்டீங்க இல்லையா இன்றைய தினம். சரி ஓகே, உங்களுடைய வேலை எல்லாம் எப்படி போகுது?
1: பாதுகாப்பு வேலை தானே, பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: ரொம்ப பாதுகாப்பா போகுது இல்லையா? நீங்க மத்தவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு பாதுகாப்பா?
1: எனக்கு பாதுகாப்பு வசந்தம்.
0: நினைச்சு அதான் சொல்லுவீங்கன்னு சொல்லி. ரைட் ஓகே, சொல்லுங்க அடுத்த நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வர காத்திருக்குது. யார் யார் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடல் கேட்பதற்கு யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் இருக்கின்ற சியாமலா, கல்பந்தி சரிமபுரத்தில் இருக்கின்ற ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி, சிவமணி டீச்சர், பாட்டியத்தில் இருக்கின்ற சவுண்ட் இயக்குனர் தவராஜா மற்றும் இந்து ராசேந்திரன், எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், முகமது ரவீஷர், கமலன் தவராஜா அனைவரையும் இணைத்துக் கொண்டுதான்.
0: நன்றி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.

0: பம்பர கண்ணாலை திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் இசையில் பாடல் ஒழித்து வைக்கிறது 102.6 102.8 வசியில் சந்தோஷமாக எழுந்திருக்கின்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியோடு நேரம் நண்பர்கள் 12 மணி கடந்து 20 நிமிடமாக இந்த விலை அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் அன்பான சிவானி மேடம், உங்களுக்கு அன்பான மதிய வணக்கம்.
0: சந்தோஷமான மதிய நேர வணக்கம். யார் இது?
1: நான் கம்பாயிலிருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க ஐயா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சந்தோஷமா இருக்கிறேன். கம்பகாப கமலம் எப்படி இருக்குது?
1: நல்ல மழை மேடம்.
0: மழையா?
1: ஆமா.
0: அடடா, நீங்க வெளியில எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லித்தான் மழை பெய்துட்டு இருக்கு.
1: போக வேண்டிய கட்டாயம் வந்து போகுதானே மேடம்.
0: வீட்லயே இருந்து அப்படி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, சரியா?
1: ஆமா ஆமா.
0: சரி ஓகே, சொல்லுங்க. மதி நேரம் சாப்பிட்டீங்களா, சமைச்சிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடல மேடம், 1 மணி ஆகும் சாப்பிடுறதுக்கு.
0: அப்படியா? அப்ப சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு அப்படியா?
1: ஆமா நடந்து கொண்டிருக்கேன் மேடம்.
0: ஆஹா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
1: இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மீன் கறி தான்.
0: அப்படியா? வைஃபா சமைக்கிறாங்க?
1: ஆமா சமைக்கிறாங்க.
0: சரி ஓகே. அவங்க சமைக்கிற சாப்பாடுல ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன உங்களுக்கு?
1: பிடிச்ச சாப்பாடு புலஸ்கரியா, நல்லா பிடிக்கும்.
0: அடடா, புலஸ்கரியா பா வச்சு ஒரு நாளைக்கு ஆட்டு விடுங்க, சரியா?
1: புலஸ்கரி தான் பிளாக்கா, புலஸ்கரி.
0: சரி ஓகே, சொல்லுங்க. நிகழ்ச்சியில அடுத்த முறை சூப்பரான பாடல் வர காத்திருக்கிறது. யார் யாரை இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் கொழும்பு 14 எனது அருமை சகோதரி மும்தாஜ் பேகம், அவரது கணவர் முகமது சயீத், அவரது செல்லம் மாலுக்காவும் குடும்பத்துக்காகவும் ஒரு அமைதியான குரல், மாவனல்ல சகோதரி நிஷா அவர்களையும் சேர்த்துக்கொண்டு, மற்றது மருதமுனை கலில் அவர்களையும் சேர்த்துக்கொண்டு, நான் சிரிக்கித்தான் பேசுவேன், யாரும் ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற எனது அருமை சகோதரி பருத்தித்துறை அருள்மொழிக்காவும் இவர் அழகை சேர்த்துக்கொண்டு இந்த பாடலை கேட்போம் மேடம்.
0: நன்றி, நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க.
1: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
0: நன்றி. எல்லோருக்காகவும் ஒரு அடிமொழி வைத்து அப்படியே நேர்களோட பெயர்கள் அப்படி இணைச்சு கொண்டு போயிருந்தார். ரொம்ப சந்தோஷமாவும் பேசியிருந்தா தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வழியாகவும் அதே போன்ற மூக்க நாள் வழியாக இணைந்து கொள்ளுங்க. எங்க இருந்தாலும் இந்த பக்கமும் வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0102 5 0 0 3 போல 0102 5 1 1 1 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு சுமான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: கணக்கான தூரம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
5: மச்சி போட்டு தாக்கு.
3: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
6: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.
7: செந்தமிழாலே

0: ஆமா சென்ன பின்னால வாரியா முன்னால வாரியான்னு சொல்லி சிவானி தாத்தா கிட்ட கேட்க சொல்லி. நீ என்ன சொல்லி நினைக்கிறீங்க முனியம்மாவை பத்தி?
1: நான் முனியம்மாவை பத்தி நினைக்கிறது, நீங்க எங்க போனீங்கன்னு சொல்லுங்க.
0: முனியம்மா பிரச்சனை தான், முனியம்மா எங்க போய் என்ன முனியம்மா கண்ணில மையன்னு உனக்கு என்ன, நீயா மை வாங்கி கொடுத்தனோ ஒரு ரெண்டு அவரா பிரச்சனை.
2: என்ன
0: செய்ய மனுஷன் ரெண்டும் இல்ல
2: என்ன
0: மாதிரி போகுது வாழ்க்கை எல்லாம்? இந்த மாதிரி ஊர்ல மழையா வெயிலா?
2: அனைவரும்
1: விசேஷமா
0: சேரும்
1: சிரிச்சு காட்டிதுங்களேன்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகை லக்ஷ்மி மேனன்.
2: ஒலிக்கும் பாடல் இது மஞ்சள் பை திரைப்படத்துக்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
3: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
2: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
4: 12 மணிக்கு வணக்கம்
5: என்ன
4: கேள்வி? ஸ்ரீதேவி,
5: குஷ்பு
4: ரொம்ப நன்றி. சீதி சாப்பிட்டீங்களா என்ன இதை போல? அப்படி போடுங்க. அப்படி எப்படி ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு ஸ்ரீதேவி?
2: பாட்டு படிக்கிறேன் ராஜேந்திரன்
4: நீங்க பாட்டு படிக்கிற கேக்க ஆசை.
5: பாட்டு
4: படிக்கலே
5: குழந்தை கூட
4: ராஜேந்திரன் ராஜேந்திரன்
5: சொல்லுங்க,
4: நீங்க எங்கட சாட்டில அப்படி கொழுந்து விக்கிற குருமிய பின் பின்னால பாட்டு படிக்கிறீங்க என்ன?
5: ஆமாமா,
4: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தாராளம் மீக்க ஐயோ கோலே,
5: உங்களுக்கு
4: ஒரு சூப்பரான ஆட்சிக்கான பாட்டு ஒன்று வருது
5: என்ன?
4: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
5: பொன்னுசாமி
4: மற்ற அனைத்து. ரொம்ப நன்றி.
5: நன்றி சார். நன்றி.
6: வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு குறிஞ்சா கிடந்த அசோதன் வந்திருக்கிறாரு. முகமது அன்வர் வந்திருக்கிறார், அன்பான வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு.
4: இன்னைக்கு பிறந்த நாளா? இனி அவங்கள வந்து அவங்க தங்கச்சி எல்லாம் பார்த்து பிறந்த நாள் கொண்ட நாங்களும் அவருக்கு வந்து ஹேப்பி பர்த்டே நளிமாஜியார்.
6: ரைட், ஓகே, எல்லாரும் இனித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல்.

0: 2.8 வசந்தம் FM. வளர்ச்சியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பால்மா இறக்குமதியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் 400 கிராம் பால்மா பாக்கெட் ஒன்றின் விலை 50 ரூபாவினாலும் 1 கிலோகிராம் பால்மா பாக்கெட் ஒன்றின் விலை 125 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தை நிலைமைகள் மற்றும் நாணய மாற்று வீத நிலைமைகளை கருத்திக்கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இவ்வாறு பால்மா பாக்கெட்டுகளின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளன.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
4: சீனா மற்றும் ரஷ்யாவின் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெறவுள்ளது. இந்த சந்திப்பு பழைய நண்பர்களுக்கு இடையே தேநீர் அருந்தியபடி நடைபெறும் ஒரு நெருக்கமான தனிப்பட்ட உரையாடலுடன் நிறைவடையும் என சீனாவின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் டிரம்பின் சீன விஜயத்தை தொடர்ந்து புட்டின் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை எமது ஆட்சி வசந்தம் FM
6: டே தம்பி அந்த ஐஸ் போட்டோ எடுத்துக்கொடு.
7: இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்திரம் நீராக குளிர்ந்த காத்து சிலித்து சிறகடிக்குதே.
6: ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம்

0: ஒரு சூப்பரான போஸ்டுக்கும் அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா வேறவர் அழகா வட்டிவா இருப்பாரு. ரொம்ப பசிந்தா இருப்பாரு. அபிள் சொல்ற மாதிரி பசிந்தா ரொம்ப அழகா கியூட்டா இருப்பாரு. அந்த போஸ்டுக்கு அப்படி லைக் பண்ணிட்டு கமெண்டே பதிவிடுங்க. அதை நாங்க நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு பையனுக்கு காத்திருக்கோம் இல்லையா?
1: ஆஷிகா பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்க இந்த பக்கம்.
0: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: ஹலோ, வந்துக்கினி அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் வணக்கம்.
0: அப்துல் நாசிக்,
2: நான் மருவமனை அப்துல் நாசிக்.
1: அப்துல் நாசிக், எப்படி இருக்கீங்க?
2: நான் சோமா இருக்கேன். அப்துல் நானா
1: தம்பி, அப்புறம் எப்படி அந்த பக்கம் ஊர் பக்கம் மருத முனை எல்லாம் எப்படி?
2: மருவமனை மிகவும் சந்தோஷமா இருக்கு.
1: மடிச்சு கட்டி மடிச்சு கட்டி அப்படின்னு சொல்ல
2: நீங்க
1: என்ன
2: நினைக்கிறீங்க?
1: பாட்டு பழைய சோறு மாமி, என்ன
2: பழைய சோறு மாமி, பட்டணர் சோறு மாமி,
1: போட்ட பழைய சோறு மாமி. புதிய வீட்டுல நடக்கிற பிரச்சனையே வெளியே சொல்றீங்க என்ன? மாமி சாப்பாடு இல்லையா? டெய்லி பழைய சோறு போடுற போல மாமி. சரி, தாரலா மீகா ஸ்ரீதேவி
2: பாடலை கேட்டும் மற்றும் முசம்மில் ராபி, வசந்தம் ராபி, நஜ்முடி மற்றும்
1: எல்லாத்துக்கும் சேர்த்து சூப்பரான ஒரு பாட்டு பாசி பாக்குறேன். எப்படி பிரச்சனை? நாங்க தீர்த்து வைக்க பாக்குறோம் மாமி கிட்ட. பழைய சோறு போடு மாறிச்சு. நன்றி
0: நன்றி. பழைய சோறை கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க போல இல்லையா?
1: ஆமா, இதான் மாமியில கொடுமையை பாருங்க. என்ன மருமகம் கொடிதான் கேள்விப்பட்டிருக்கீங்க? மாமி கொடுமை மீறி.
0: ரைட், ஓகே. இந்த மாமியா மருமகா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த மாமியா. சரி, ஓகே. இப்ப நாங்க ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
1: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: என்ன விசேஷம்?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: என்ன
3: குறவு வேண்டிய ஈரக்கொள்ளி வீட்டுல இன்னைக்கு
2: என்ன
3: ஆனம் அவங்க ஆனந்தி இல்ல, இது வந்து சிவானி. ஐயோ தங்கச்சிக்கு எல்லாரும் மறந்து போகுது. நல்ல சோம்னா அக்கா செல்லுங்க.
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க வந்து என் பேரை மாத்தி சொன்னதுல ஒரு கவலை
3: அவ்வளவுதான். ஐயோ நீங்க பாருங்க அவன் சிரிச்சு சிரிச்சு அந்த பிள்ளை
0: வேற இதுல. ரைட், ஓகே சொல்லுங்க, யார் யார் இருந்து கூட பாடு கேட்க போறீங்க? ரொம்ப சந்தோஷமா பேசிக்கா. கடைசியா உங்களோட பேரையும் மாதி
3: சொல்லிவிட்டேன்.
0: அப்படியா, சரி ஓகே. இந்த நேரம் நிகழ்ச்சியோட இருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமா ஞாபகப்படுத்தும். வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஷகிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க செங்கடியில இருந்து. அதே போல அன்பான வணக்கம் சிவானி அபராசன், எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கேன் ஜிதேவி.
0: ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோட இருந்திருப்பதாக ஜோதி வந்திருக்கிறாங்க.
3: ஜோதி என்ன?
0: ஆமா, மதுரையில இருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்காங்க. அன்பான மதி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. பண்ணை போல மணிகளை வந்திருக்கிறார். அதே போல ஹட்டன் வந்து நவீன் வந்திருக்கிறாரு. இனிமையான வணக்கங்களோடு பண்டாரம் வந்து லோஷ்மிதா நித்யுஷ்காக பாடல் கேட்டு லாவணியா வந்திருக்கிறாங்க. மதி நேர குதகம் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஆரம்பத்திலிருந்து இதய ரத்னம் வந்திருக்கிறாரு. வணக்கம், நான் நெட்டியந்தோட்டையிலிருந்து சிபோத் பிரசாந்தினி. நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள்.
3: பெட்டாலேருந்து வந்தீங்க, ரமேஷ் ஜி வந்தீங்க, ரகு வந்தீங்க, கண்மணி வந்தீங்க, சுரேஞ்சி வந்தீங்க. ஆட்சிக்கான பாட்டு போடுங்க நானா அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: அன்பான வணக்கம், இருவருக்கும் எப்படி இருக்கீங்க? உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்குது, சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி திஸ்த மகாராமையில இருந்து கீதா
3: வந்திருக்கிறாங்க.
0: ஆமா, அதே போல வீப்பிடி கந்தையில இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பிரசாந்த் வந்திருக்கிறாங்க. அதே போல மாவட்ட நிஷா வந்திருக்கிறாங்க, பாஸ்கர் வந்திருக்கிறாரு. இனிய மதி நேர வணக்கம் அபுல் மற்றும் சிவானி. அபுல், உங்க சிரிப்பு அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தாகும். வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் லட்சுமி ஃப்ரம்
4: கட்டகேனா.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
0: மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
3: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
2: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
4: மச்சி போட்டு தாக்கு.
2: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
5: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
6: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
7: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
8: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
9: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
10: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: மரகதமணியின் இசையில் ட்ரிபிள் ஆர் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்ட மரகதமணியோட இசை வந்து ஒரு டிஃபரெண்டான முறையில இருக்கு.
1: மரகதமணி வந்து ராஜமணியோட தம்பியா இல்லையே?
0: உங்களோட தம்பி நினைக்கிறேன்
1: நான். இல்ல எனக்கு ராஜமணி மரகதமணி இல்லையே.
0: உங்களுக்கு அப்ப எப்படி நண்பர்கள் அப்புறம் தம்பி மார்கள் இருக்கிறாங்க?
1: நீங்க என்ன பொக்கவால் நிறைய பேர் ஈகான் கூட்டாளி மாதிரி நிறைய பேர் ஈகிறே. எனக்கு தெரியாத சும்மா கணக்கத்தான் ஈகிறேன்.
0: அப்படியா? சரி ஓகே. இப்ப நம்மள பேசுறதுக்காக வணக்கம்.
2: மழை
1: பெய்யும் போது ராசையா என்ன செய்வீங்க? வேலை செய்வீங்களா? வீட்டுல இருப்பீங்களா?
0: நாங்கெல்லாம் மழைய காரணம் கடித்தா லீவு போட்டு வீட்டுல இருக்கோம். நீங்க அன்னைக்கு வேலைக்கு போக சொல்றீங்க இல்லையா?
1: ரொம்ப சந்தோஷம். அப்ப ராசையாக்கு பாட்டு இந்த மாதிரி பாட்டு எல்லாம் பிடிக்குமா ராசையாக்கு? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ராசையா சாப்பிட்டீங்களா?
0: ராசையா வந்து இப்ப அபுல்காக ஒரு பாடல் பாடி காட்டணும் அப்படின்னு சொன்னா என்ன பாடல் பாடுவீங்க? சரி, ஏதாவது ஒரு பாடல் பாடி காட்டுங்க.
1: பாட்டு அந்த காலத்துல நீங்க உங்க காதலியை பார்த்து படிச்ச பாட்டு உண்டு.
2: பழைய பாட்டுலாம் பாடுங்க.
1: பாட்டு நீங்க அந்த காலத்துல தார பாத்து பாடி நீங்க கூட குட்டிய பாத்து படிச்சீங்க தானே?
0: இப்ப கூட அவங்க வைஃப் பார்த்தா அந்த பாடல பாடி இருப்பாங்க.
1: அப்படி பாடுவீங்க? நீ தொட்டால் மீங்கும் அப்படி இல்லையா? ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ராசையா தாரெல்லாம் மீக்கா ஈரோ கோலி
2: மன பத்மினி சிரஜிப்பு இந்த ரெண்டு பேர்த்துக்கும் வாழ்த்துங்கள் தருங்களேன்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ராசையா.
2: சரிங்கம்மா,
1: பாத்தீங்கன்னா ராசி படிச்சாரு
0: சூப்பரான பாடல்லையா?

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
3: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
2: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: வசந்தமிகமே இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகை லக்ஷ்மி மேனன்.

0: சென்னையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: என்ன
3: சரிங்க ஜிதேவி,
2: செல்வராம், ராஜமாணிக்கம் ராஜேந்திரன், ராஜ்குமார், அருள்மொழி, மும்தாஜ் பேகம், மாச்சந்திரம், பதுளை, நீர்கொழும்பு சாம்குமார், தலவக்கலை கிருஷ்ணபக்தன், வத்தல ஐயாக்கண்ணு, சோப்பு கொச்சிக்காட்டு இடன் இவர்களுக்காக கேட்போம்.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானே சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசித ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: வெளிநாடுகளில் பணிபுரியும் பெற்றோரின் பிள்ளைகளுக்கு பணம் வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பெற்றோர் வெளிநாடுகளில் பணிபுரியும் நிலையில் அவர்களின் 2 முதல் 13 வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகள் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் இருந்தால் அவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க தீர்மானித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் பற்றிய நாடாளுமன்ற ஆலோசனைக் குழுவிடம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் மேலும் சிறு பிள்ளைகளை கொண்ட பெண்கள் வெளிநாடு செல்வதால் சமூகத்தில் எழும் பிரச்சினைகள் குறித்து தலையிடுமாறு இதற்கு முன்னர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது மேலாளருக்கு இந்த ஆலோசனைக் குழு வழங்கியிருந்த அறிவுறுத்தல்களின் முன்னேற்றம் குறித்து வினவிய போதே அதிகாரிகள் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளனர்
0: வெளிநாட்டு செய்திகள்
3: நைஜீரியா மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு படையினரின் கூட்டு வான்வழி தாக்குதல்களில் IS அமைப்பின் 2வது மிக உயர்ந்த தலைவர் உட்பட 175 பேர் உயிரிழந்துள்ளனர் IS அமைப்பின் உலகளாவிய செயற்பாடுகளுக்கான தலைவர் அபு பிலால் அல் மினோக்கி என்பவரை இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக நைஜீரியாவும் அமெரிக்காவும் உத்தியோகபூர்வ கூட்டு அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகளின்படி கடந்த 17 ஆண்டுகால மோதல்கள் காரணமாக இதுவரை 40,000 அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளதுடன் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி தானே சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசித ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை எமது ஆட்சி வசந்தம் FM
5: சுவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம்

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடலோட அப்படி நாங்க இருபத்தி மணிக்கு அதுக்குள்ள வந்துட்டோம் இல்லையா போய் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பாடல் வந்து நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு.
1: அவர் வந்து அஞ்சோ சாமி மாமி சண்டைக்கு வந்து மாமி மாமியை கூப்பிடுது சாமியை தான் கூப்பிடுது இல்லையா?
0: ஆமா ஆமா இல்லையா,
1: அப்படி கூப்பிடலையா?
0: இல்ல இல்ல ரைட் ஓகே தர்ஷகம் 3 மணிக்கு மீண்டும் இது மாதிரி நேர கூத்துக்களும் எங்க தலைமை இந்த பக்கம் வாங்க சந்தோஷமாக பேசலாம். மலிபின் 8:02 அதே போல
1: 0102 5 1 1 1
0: அதே போன்று பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா அப்படி ரொம்ப சூப்பரா அழகா வட்டிவா பசந்தா அப்படி இன்னும் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லணுமோ எல்லா வார்த்தைகளும் நீங்களும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான போஸ்டுக்கும் போஸ்டுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டையும் பதிவிட்டீங்கன்னா அதே நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு பயணிக்க நாங்களும் காத்திருக்கின்றோம். இப்போ இது மனித முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது? நீங்க வணக்கம்னு சொன்ன உடனே அபுல் உங்க பேரை சரியா சொல்லிட்டாரு.
2: சரிட்டாரா?
1: என்ன நீங்க வணக்கம் சலாம் ஸ்ரீதேவி எப்படி இருக்கீங்க? பாலகிருஷ்ண குமாரி
2: நல்லா இருக்கேம்மா.
1: என்ன செய்றீங்க மகன்? ரொம்ப நாளா காணில துபாய்க்கு போய் பேத்தீங்க. போய் சொல்லவா ரத்னாணிக்கு போனீங்கன்னா பாபாஸ் கிட்ட சென்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க
2: லைன்.
1: அப்புறம் எப்படி நல்லா இருக்கீங்களா ஸ்ரீதேவி? அப்புறம் சொல்லுங்க நீங்க ஈக்க போக்குல எங்களுக்கு என்ன குறை? அப்படி போடுங்க. ஊர் பக்கம் எப்படி
2: அப்படியா?
0: இப்படி மாறி மாறி சொல்லிக்கிட்டுங்க ரெண்டு பேருமா.
1: என்னமாய் பாட்டு இல்ல உங்களுக்கு பிடிக்கும்? காதல் பாட்டு, சோக பாட்டு, தத்துவ பாட்டு, என்ன பாட்டு பிடிக்கும்? காதல் பாட்டு தான் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? தனியா அப்படி போடு போடு அப்ப அந்த
2: பாட்டாங்க.
0: யார் யாருக்காக நீங்க பாடல் கேட்க போறீங்க?
2: மகள் சுகதிக்காகவும் மருமகன் சுதேஷ்குமார் பேரப்பிள்ளைகள் நாள்பத்துக்காகவும் மயமலர் மினிஸ்காக்கு மகன் சுதர்சன்காகவும் மகன் அனுசான்காகவும் மகன் சுஜிமாவுக்காகவும் அரைமணி அம்மாக்காக இன்ஜினியர் ரவி தம்பிக்காக அனைவருக்காக ஒத்தனை கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்காக
0: நன்றி.
2: நன்றிமா.

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிறது. மாதிரி நேர குதூகல் நிகழ்ச்சியோட சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். அபுள், இந்த நேரத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பத்தி நாங்க பேச போறோம். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இளவல் முடிச்சதுக்கு பிறகு நாங்க வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும், வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் கனவுகள் இருக்கும் இல்லையா? ஆமா, ஆனாலும் கூட இந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு சரியான களம் அமைந்திருக்காது. அதே மாதிரி இது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்மானம் யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு அபூர்வமான ஒரு வாய்ப்பு தரதுதான். இப்போ நான்காவது முறையாகவும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி, அதாவது எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. மே மாதம் 23-24 திகதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஒடிக்கொழுத்து நடைபெற இருக்குது. அபுள், இந்த கண்காட்சியில நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய துறைகள்ல ஒரு சிறந்த உயர்கல்வி கற்று உங்களுக்கு பிடித்த துறைகளை செல்றதுக்கான வழிகாடுதலை வந்து அவங்க தராங்க. அது மட்டும் இல்லாம உலகினுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாவே இருக்குது. அவங்ககிட்ட நீங்க உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா?
1: இதுக்கு எதுவும் காசு கட்டணுமா?
0: இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான ஒரு கருத்துதான். நீங்க வந்து முற்றிலுமாக இலவசம் அப்படின்றதுனால வேண்டி குயிக்கா போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான சலுகைகள் வந்து இலவசமாக இன்னும் ஏற்படுத்த தரவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதம் 23-24 தேதிகளை மறக்காம மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஒடிட்டோரத்துக்கு சென்றிருங்க அப்படின்றது நாங்களும் சொல்றோம் இல்லையா?
1: உடனே போங்க. சீதை, இப்படி ஒரு நம்பிக்கையான கிடைக்குமா?
0: யாருக்கும் கிடைக்காது. எனவே மட்டக்களப்பு மக்களே, இதை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க.
2: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
3: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23-24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
2: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
4: நினைக்கிறேன்
1: பாரு. அப்படி செல்லவான சீதேவி, நாங்க அப்படி செய்யறேன், ஒரு நாளும் அப்படி செய்யறே இல்ல. ஈரகொல்லி
4: பாட்டு
1: கேக்க
4: இருக்காங்க. என் பேரனுக்காக ஒரு பாட்டு தருவீங்களா?
1: என்ன பாட்டு உங்களோட பேரனுக்கு?
4: அந்த மோனிகா, லவ் யூ மோனிகா, அந்த பாட்டு.
1: நீங்க பேரனுக்கு மோனிகா பாட்டு கேக்குறீங்கன்னா?
4: பொட்டிமார்
1: கோழி கடை, ஆட்டு கடை, அங்கே வேலை செஞ்சவன தாத்தாதி மபாசி இருக்கார், அமீனி இருக்கார், பைஜரி இருக்கார், காதரி இருக்கார், முடிவு இருக்கிறார், ராஜீகர், மபாஸ், அமீனியா, வைசரியன், அப்புறம் ராஜீகர், ரஜினிகாந்த் மீக்காங்களா எங்களை பொட்டியமாரர்கள் ஒரு அருமையான பாட்டு ஒன்று தாங்கன்னு சொல்லிக்க.
0: எல்லாருக்கும் பெரிய ஹாய் ஒன்று சொல்லிடுங்க.
1: உங்க கல்யாணத்துக்கு ஏதாவது இருக்குன்னா போங்க பாபாஸ்ரீ ரத்மநாயனுக்கு. என் பேரு சொல்லுங்க அபிலாஷன் நானாண்டு சென்னா வீசுற கோழி துண்டு எல்லாம் உங்களுக்கு தருவாங்க.
0: வரலட்சுமிக்காக மோனிகா கூலி திரைப்படத்துக்காக வருகிறது.

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது?
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: டு பேக் சூப்பரான பாடலாம் கேட்டு அப்படி நிகழ்ச்சிகள வந்துட்டோம் இல்லையா? இருந்த இடத்துல அப்படியே நீங்க டான்ஸ் பண்ணதை நானும் பார்த்தேன்.
1: வணக்கம்.
2: குளிச்சிட்டு
1: காயிங்க என்ன?

0: என்ன செய்றீங்க ஜிதி?
1: அக்காவோட பேசலாம் போச்சு. சோமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா?
1: ஆமா சந்தோஷமா இருக்கிறேன்.
2: அவள் வந்து
0: கவச்சுக்கிட்டாரு.
2: நிலாம்
1: சாப்பிட்டீங்களா?
0: எப்படி
1: கேக்குறேன்.
0: அப்ப என்ன ஜெர்மன்ல ஒரு வார்த்தை சொல்லி கொடுங்களேன் எங்களுக்கு.
1: தெரியும்.
2: குஷ்மா
0: குஷுமான்னு
2: சொல்றது.

0: லோஸ்தருளகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
4: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல் இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து.
9: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
10: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
9: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
11: மச்சு போட்டு தாக்கு.
9: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
12: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
3: அனுசரணை வழங்குவது.
0: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: கண்மணி ராஜன்
3: ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லி நாங்களும் சந்தோஷமாக மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்றோம். இப்ப நம்ம பேசுறதுக்காக இறுதி நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம்
3: வணக்கம். அப்படியே போயிட்டாங்க. சரி ஓகே, மற்றொரு சுதம் வந்திருக்காங்க. வணக்கம்
4: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
2: என்ன செய்யும்
3: சும்மா அவர்
2: நடிக்கிறார்.
4: பாடல் கேட்க போறீங்க
3: நன்றி நிகழ்ச்சியோடு.

0: வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் போட்டு தாக்க நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ரோஃபினா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: நான்
0: என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி ஷிஃபானி. நன்றி சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM. வளர்த்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனடி தானி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 ஆயிரம் 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 951,742 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2026 ஜனவரி 1 தேதி முதல் மே மாதம் 17 தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு அதிக சுற்றுலா பயணிகளை அனுப்பிய நாடாக இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவிலிருந்து 221,953 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம், ரஷ்யா, சீனா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. இதேவேளை மே மாதம் 1 தேதி முதல் மே மாதம் 17 தேதி வரையான காலப்பகுதியில் மாத்திரம் 75,465 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இவ்வாறெண்ணும் இந்த ஆண்டு முதற்பகுதியுடன் ஒப்பிடுகையில் மே மாதத்தில் தினசரி சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சியடைந்துள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
3: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
4: ஸ்காட்டிஷ் தேசிய கட்சியின் தலைவர் ஜான் ஸ்வினி ஸ்காட்லாந்து பார்லமெண்டத்தில் இடம்பெற்ற 3 சுற்று வாக்கெடுப்புகளின் பின்னர் மீண்டும் முதல் மந்திரியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த வாக்கெடுப்பில் 5 எதிர்கட்சி வேட்பாளர்களை தோற்கடித்து ஜான் ஸ்வினி 56 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதனையடுத்து தொடர்ந்தும் மன்னர் சார்ல்ஸினால் வழங்கப்படும் அரச ஆணை பத்திரத்தின் மூலம் அவர் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டு பதவியேற்க உள்ளார். 1999 முதல் ஸ்காட்லாந்து பார்லமெண்டத்தின் உறுப்பினராக இருந்து வரும் ஜான் ஸ்வினி 2024 கட்சி தலைமை ஏற்றதை அடுத்து ஸ்காட்லாந்து அரசாங்கத்தை வழிநடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நமது அடுத்த மனத்தியாளர் செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு ஞாபகப்படுத்தல் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர்களின் ஆசை கனவு எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படியானவங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான விஷயம், வெற்றிகரமாக 4வது முறையாகவும் வந்து மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ. பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க விரும்பிய துறையில வந்து சிறந்த உயர்கல்வியை கற்று உங்களுக்கு பிடித்த துறையில வந்து நீங்க செல்ல வழிகாட்டுது இந்த எக்ஸ்போ. உலகில வந்து புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை அங்க நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நேர்ல சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து வெளிநாட்டுல குடிபெயர அப்படி இல்லைன்னு சொன்னா, உங்கள் உயர்கல்வியை தொடர திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கான சிறந்த களம் இதுதான். உடனடி அனுமதிகளுக்கு சிறப்பு தள்ளுபடிகள், இன்னும் பல சலுகைகள் இருக்கு. இந்த மாதம் 23-24 தேதிகள்ல மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம்ல தான் நடைபெறுகின்றது எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ.

ஒரு சூப்பரான பாடல் பிரியமானவளே திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. நேரம் இப்போது 3:22 ஆகின்றது. வஸ்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிற இந்த நேரம் அடுத்தும் பார்த்தேன் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இறக்குமதி செய்யப்பட்ட கீரி சம்பா அரிசியை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த குற்றத்திற்காக பார்த்தீங்கன்னு சொன்னா, முல்லேரியா பகுதியில் இருக்கிற ஒரு அங்காடி ஒன்றுக்கு வந்து மாலியாகந்தன் நீதவான் நீதிமன்றம் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வந்து அபராதம் விதித்து தீர்ப்பளித்து இருக்கின்றது. கொழும்பு மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையின் போதுதான் குறித்த பல்பொருள் அங்காடியில வந்து 1 கிலோ அரிசி நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 30 ரூபாய் அதிக விலைக்கு வந்து விற்கப்பட்டமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரி, நீதிமன்றத்துல வந்து பல்பொருள் அங்காடி உரிமையாளர் வந்து தனது குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த அபராதம் வந்து அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை வந்து அதிகரித்து நுகர்வோரை சுரண்ட முடியாது அப்படின்னு சொல்லி நுகர்வோர் விவகார அதிகார சபை வந்து வர்த்தகர்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. சரி சொந்தங்களே, நீங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை வந்து அதிகரித்து விற்பனை செய்யக்கூடிய உரிமையாளர்கள் யாராவது இருந்தாங்க அங்காடிகள் அப்படின்னு சொன்னா, நீங்களும் வந்து அது சார்ந்த அதிகாரிகளுக்கு வந்து உரிய முறையில் வந்து தைரியமாக நீங்க தெரிவிக்கலாம்.

0: வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: பெட்ரோல் வாசனைக்கு மாடு ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
6: சம்பவம் பண்றவனுக்கு எப்படி

சுகமானது திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான பாடல் சின்ன குயில் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தார். நேரம் 3:34. சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் பாட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரையான காலப்பகுதியில மொத்தமாக 9,51,742 சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்து வருகை தந்திருக்கிறதா இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து சொல்லியிருக்கு. 2026 அதாவது இந்த வருடம் ஜனவரி 1 தேதியிலிருந்து மே 17 வரையான காலப்பகுதியில இலங்கைக்கு வந்து அதிக சுற்றுலா பயணிகளை அனுப்பிய நாடாக வந்து இந்தியா வந்து முதலிடத்துல இருக்கு

சொல்லி சிறப்பான விடயமும் வெளியாகி இருக்கு. இதன்படி இந்தியாவிலிருந்து 2,21,953 சுற்றுலா பயணிகள் வந்து நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம், ரஷ்யா, சீனா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் வந்து அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்கு. இதை இப்படி இருக்க மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 17ஆம் தேதி வரை மட்டும் 75,465 சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறாங்க. இது இப்படி இருக்க இந்த வருஷத்துல முற்பகுதியில ஒப்பிடுகையில இந்த மே மாதத்துல வந்து தினசரி சுற்றுலா பயணிகளின் வருகையில வந்து கொஞ்சம் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா வந்து அதிகாரிகள் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சரி, இப்படி இருந்தாலும் கூட எதிர்வரும் காலங்கள எதிர்வரும் நாட்களை வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து எங்களுடைய நாட்டிற்கு வந்து கண்டிப்பாக வந்து வருகை தரணும்.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஒரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
1: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: புதுமைகளோடு

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் ஒழித்து போயும் பாடல் கருணா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல். நேரம் 3:46 ஆகின்ற நேரத்துல அப்படியே நாங்க ஜப்பான் பக்கம் போயிட்டு வரலாமா? ஜப்பானின் ககோஷிமா மாகாணத்துல வந்து தெற்கு அமாமி பகுதியில வந்து ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் என்று காலை உள்ளூர் நேரப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா 11:46 வந்து இந்த நிலநடுக்கம் வந்து உணரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 50 கிலோமீட்டர் ஆழத்துல 5.9 ரிக்டர் அளவுல தான் இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. சேதங்கள் குறித்த உடனடியான தகவல்கள் எதுவும் வந்து இதுவரையும் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வந்து திட்டவட்டமா தெரிவித்திருக்கு. பசிபிக் நெருப்பு வலயத்தில் அமைந்திருக்கிற ஜப்பான் வந்து உலகில வந்து மிகவும் நில அதிர்வு மிகுந்த நாடுகளில் ஒன்றாகவே வந்து பார்க்கப்படுது. அந்த நாடு வந்து கடுமையான கட்டிட விதிமுறைகளையும் அதே நேரத்தில் வந்து முன்கூட்டி எச்சரிக்கை செய்யும் அமைப்புகளையும் வந்து கொண்டிருக்கிறதால நிலநடுக்கங்கள்ல ஏற்படும் உயிரிழப்புகள் வந்து கணிசமான அளவு வந்து குறைந்திருக்கின்றது. சரி, இன்றைய தினம் ஏற்பட்ட மிதமான நிலநடுக்கம் உடனடி இடையூறுகளை வந்து ஏற்படுத்தல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் வந்து பின் அதிர்வுகளுக்கான அதிகாரிகள் வந்து தொடர்ந்தும் வந்து இது தொடர்பாக வந்து எச்சரிக்கையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடையும் வெளியாக இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து நான் கேட்க போறது இந்த மனதிரத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை லக்ஷ்மி மேனன்.
1: திரை உலகின் நட்சத்திரம்
2: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்க்கு

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 ஆயிரம் 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லொத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்தி அதனுடன் தொடர்புடையோர்களுக்கு இடையிலான விசேட கூட்டம் ஒன்று நாளை நடைபெறவுள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் நாளை பிற்பகல் இந்த விசேட கூட்டம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பெருந்தோட்ட நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் தொழிற்சங்க தலைவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மைக் காலமாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சகல தரப்பினருடனான சந்திப்பு ஒன்றுக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த கூட்டமானது நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொழிலாளர்கள் நலன் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜப்பானின் ககோஷிமா மாகாணத்தில் உள்ள தென்மேற்கு தீவு பகுதியான அமாமியை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உலுக்கியுள்ளது. எனினும் இதனால் சுனாமி ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவாகியுள்ளது. ஓக்ஷினாவா மாகாணத்தின் பிரதான தீவு கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கத்தின் மையம் அமைந்திருந்ததாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ககோஷிமா மாகாணத்தின் தென்முனையில் உள்ள யோரான் பகுதியில் இந்த நிலநடுக்கம் 5வது மட்டமாக பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தினால் உயிரிழப்புகளோ அல்லது பாதிக சொத்து சேதங்களோ ஏற்பட்டதாக பதிவாகவில்லை என உள்ளூர் அதிகாரிகளும் போலீசாரும் உறுதிப்படுத்தியுள்ளனர். எமது அடுத்த மடத்தாளர் செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 ஆயிரம் 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லொத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
4: நிமிர்ந்த நடை

0: மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொலிவை உணருங்கள்.
1: முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
5: போட்டுத்தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு ஞாபகப்படுத்தல் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர்களின் ஆசை கனவு எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படியானவங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான விஷயம், வெற்றிகரமாக நான்காவது முறையாகவும் வந்து மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க விரும்பிய துறையில வந்து சிறந்த உயர்கல்வியை கற்று உங்களுக்கு பிடித்த துறையில வந்து நீங்க செல்ல வழிகாட்டுது இந்த எக்ஸ்போ. உலகில வந்து புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை அங்க நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நேர்ல சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து வெளிநாட்டுல குடிபெயரா அப்படி இல்லன்னு சொன்னா, உங்கள் உயர்கல்வியை தொடர திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கான சிறந்த களம் இதுதான். உடனடி அனுமதிகளுக்கு சிறப்பு தள்ளுபடிகள், இன்னும் பல சலுகைகள் இருக்கு. இந்த மாதம் 23-24 திகதிகள்ல மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம்ல தான் நடைபெறுகின்றது எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ.

தோட்டத்தாக்கு நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். நேரிப்போது 4:22 நிமிடமாக இந்த நேரம் அடுத்த ஒரு முக்கியமான விடை என்ன அப்படின்னு சொன்னா, இறக்குமதி செய்யப்படும் பால்மா விலை அடுத்த வாரத்துக்குள் வந்து உரிய விலையில் சந்தைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். தற்போது வந்து சந்தையில் இருக்கிற எந்த ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா பாக்கெட்டின் விலை அதிகரிக்காது அப்படின்னு சொல்லி கூட தெரிவிக்கப்படுகின்றது. இது இப்படி இருக்க ரூபாயின் மதிப்பு சற்று குறைந்து வருவதாலும் வந்து டாலரின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருவதாலும் எதிர்காலத்தில் வந்து பல இறக்குமதி பொருட்களின் விலைகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கம் வந்து தெரிவித்திருக்கு. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட இருக்கிறதா வந்து பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. புதிய விலை திருத்தத்தின்படி 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 50 ரூபாயால் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து 1 கிலோ கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 125 ரூபாயாலும் வந்து அதிகரிக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. புதிய கையிருப்புகள் வந்து சந்தைக்கு வரும்போது விலை வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி கூட மேலும் தெரிவிக்கப்படுது.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
6: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
7: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
8: தொட்டு இல்லையே

சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் பாட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவின் சீனி ஏற்றுமதி தடை மற்றும் அதே போல அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி காரணமா வந்து நாட்டில இப்ப சீனி தட்டுப்பாடு மற்றும் உணவு பொருட்களின் விலை உயர்வு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லி அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மே மாதம் 15 தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 30 தேதி வரை இந்தியா சீனி ஏற்றுமதிக்கு வந்து தற்காலிக தடை விதித்திருக்கிற நிலையில பிரேசில், தாய்லாந்து அதே நேரத்தில் வந்து சில ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்து சீனியை வந்து இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக சங்கத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். பிரேசிலில் இருந்து பாத்தீங்கன்னா சீனி இறக்குமதி செய்ய கொள்முதல் கட்டளைகள் வழங்கப்பட்டிருக்கிற போதிலும் வந்து கப்பல் போக்குவரத்து அதே நேரத்தில் வந்து தளவாட தாமதங்கள் காரணமாக வந்து அவை வந்து நாட்டை வந்தடைய குறைந்தது 2 வரை செய்ய ஆகலாம் அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்லியிருக்கிறார். இந்தியா சுத்திகரிக்கப்படாத சீனிக்கே தடை விதித்துள்ளதாக வந்து குறிப்பிட்ட அவர், சுத்திகரிக்கப்பட்ட சீனியை இறக்குமதி செய்வது செலவை அதிகரிப்பதோடு வந்து நுகர்வோரை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் அப்படின்னு சொல்லி கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது இப்படி இருக்க இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி காரணமாக வந்து பருப்பு அதே நேரத்தில் பொதி செய்யப்பட்ட மீன், அரிசி வகைகள் மற்றும் உருளைக்கிழங்கு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் வந்து அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கம் வந்து தெரிவித்திருக்கு. ரூபாவின் பெறுமதி வந்து தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்தால் அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்ள இறக்குமதியாளர்கள் வந்து பெரும் சிக்கலை வந்து எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லி கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது இப்படி இருக்க நாட்டில் தற்போது சுமார் 2 தேவையான சீனி கையிருப்பு உள்ளதாக வந்து அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது.

0: அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.
2: நிகழ்ச்சியோடு ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இறக்குமதி செய்யப்படும் பால் மாவின் விலை அதிகரிக்கப்பட இருக்கிறதா? பால் மா இறக்குமதியாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதன்படி புதிய கையிருப்புகள் சந்தைக்கு வரும்போது 400 கிராம் பால் மா பாக்கெட்டின் விலை 50 ரூபாவாலும், அதே நேரத்தில் 1 கிலோகிராம் பால் மா பாக்கெட்டின் விலை 125 ரூபாவாலும் வந்து அதிகரிக்கப்பட உள்ளது.

தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துகளும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவா மற்றும் ஆனந்தி தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபீனா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM. வளர்த்தியாள சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனனி தானே சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் உயிரிட்ட ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக சுரேஷ் சலே கடந்த பிப்ரவரி மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது
0: வெளிநாட்டு செய்திகள்
3: அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொள்ளும் போரை அமெரிக்க மக்கள் விரும்பாமல் இருப்பதற்கான காரணம் இந்த போருக்கான செலவை அம்மக்களை ஏற்க வேண்டியிருப்பது ஈரானை நோக்கி ஏவப்படும் ஏவுகணைகளுக்காக மட்டுமல்ல எரிபொருள் நிலையங்களில் அதிகரிக்கும் எரிபொருள் விலைகளின் மூலமும் அம்மக்கள் இந்த போரின் தாக்கத்தை அனுபவிக்கின்றார்கள் அதேவேளை போரினால் ஈரானுக்கு 250 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கான இழப்பீட்டை அமெரிக்கா வழங்க வேண்டி வரும் என்பதனாலும் அமெரிக்க மக்கள் இந்த போரினை வெறுப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: வளர்த்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானே சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே ரொம்ப சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0012-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போங்க, போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதையும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்ல தயாராகவே நானும் இருக்கின்றேன் என்பதையும் அறிய தருவதோடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட பார்ட்னர் இன்னைக்கும் வரல அப்படிங்கறது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. சரி, 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசைகளின் ஊடாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
2: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: கனிமா ரெட்ரோ திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தேன் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சுபைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் மேலோ வணக்கம். வணக்கம் அன்பான மாலை நேரு. வணக்கம், யாருது? கிருஷ்ண பக்தன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அதுதானே
0: அவ பாருங்களே. சரி கிருஷ்ண பக்தன், வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா? சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நன்றி.
0: தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: நிமிடம்
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: பெரிய கூட்டமே.
2: 102.6 102.8
3: லெஜண்ட் சார் நீங்க.
4: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து
5: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு. சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
6: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹிட். இது நம்ம
7: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.

0: நாடு முழுவதும் 102.8 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ரகுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ரகுமா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ரகுமா? சும்மா இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கீங்களா? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா ரகுமாவுக்கு?
1: நல்லா பிடிச்சிருக்கு.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு அனைவரையும் இணைத்து கொண்டு பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பின் ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, 2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:44.
1: நாடு முழுவதும் 102.6 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
2: வசந்தம் FM
3: பறக்குதா சூடிய மகுடமே.
4: உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
5: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
6: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
7: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
6: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
7: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
8: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
9: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, the FM 102.6, 102.8.
10: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே
11: அனுசரணை வழங்குவது.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
0: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை லட்சுமி மேனன். ஒளிக்கும் பாடல் இது புலிக்குட்டி பாண்டி திரைப்படத்திற்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா மனதுக்கு சூப்பர்ஹிட்டான பாடல்கள் கூட நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0001 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். யாரு?
1: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: ஹரல் சந்திரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, உங்களுக்கு வந்து மகிழ்வாக ஞான பாடல்களை
0: கேட்டுக்கொண்டிருக்கேன். பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ஆமாம்.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: சற்று முன்னர் தான் குடிச்சேன், அழைப்படுத்தேன்
0: குடிச்சிருக்கேன். ஊர் ஊர் சைட்லாம் எப்படி, மலையா வெயிலா?
1: இல்லை, வெயில் தான்.
0: வெயில். சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேட்கிறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடல் கல்முனை சத்தியமா படத்தில் இருக்கின்ற லயனல் ஈகிள் சவுண்ட் இயக்குனர் மற்றும் அவரோட ஜெருசா மற்றும் ஒருவர் பாண்டியப்பு சவுன் தவராஜா முருகத்தாஞ்சனை தீபா அண்ணாமலையைச் சேர்ந்த தைஷம் அனைவரையும் எடுத்துக் கொண்டாருங்க.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்து கூட சூப்பரான பாடல் வருகிறது, அருணாச்சலம் திரைப்படத்திற்காக தேவா அவர்களின் இசையில்.

0: முதல்வன் திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சுப்ரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் 102.6 102.8 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர். ரமேஷ் மெடிசன் ஷாப்ல இருந்து இமானுவேலு,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சிஸ்டர்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா, டீ குடிச்சேன் சார். வசனத்துல ட்ரை பண்ணி சிஸ்டர் கோல கொடுத்தீங்க, நான் இருக்கேன்.
0: அப்படியா? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நம்ம இடையந்த ரமேஷ் அவர்களும் மற்றும் பூணுகள நவரத்ன குடும்பத்திலும் மேபடி கந்த மேரி குடும்பத்திற்கும் சத்யா யோகேஷ் அவர்களும் ஒட்டசுலாசர்களும் நீ பாமிச்சார்களும் தாபிசராஜ் அவர்களும் பணவத்த நம்பர் கணபதி அவர்களும் சோமசேரி அவர்களும் பாபு அவர்களும் மற்றும் இடையாசன் சுமதி அவர்களும் அனைவரும் கேட்கிறேன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம். கொழும்பா இந்த ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம். ஊர்கடவத்த தமிழ்நாடு தோட்டத்தில இருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. சபமல்கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல்ல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஐ சிஸ்டர் அன்பான மாலை நேர வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஆய் சிஸ்டர் அன்பான வணக்கம் என்று சொல்லி சண்முகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா. பண்டாரவல நாயப்பேட்டையிலிருந்து சரவணா மற்றும் மனைவி ரஞ்சனி, மகள் ரினு மற்றும் தனு, மகன் கபீஷ் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: ரஜினி திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் மாலை 6:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: நாட்டின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: நடக்கிறது நம்ம ஆச்சு.

0: வேஸ்ட் கொட்டுறது
1: எனக்கு தெரியல.
0: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?

0: யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அலிப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? சஜீஜனா?
1: ஆமா.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் ஓலவல் செஞ்சிட்டு வீட்ல இருக்கேன்.
0: ஓலவல் முடிச்சிட்டு வீட்ல இருக்கீங்க?

0: யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்டுல அம்மா, தங்கச்சி.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, அனைவரையும் இணைத்து கொண்டு பாடல் கேட்கலாம். அவளுடைய அழைப்பில் வந்து ஏதோ ரொம்பவே சிக்கலா இருக்கு. சரி, அவர் யாருக்கெல்லாம் பாடல் கேட்கணும்னு நினைச்சாரோ அவங்க அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, கேட்கலாம்.

0: FM. Brett of Tamil. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே
1: அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் கூடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினோடாக இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அக்கா, அன்பான மாலை நீர வணக்கம். என்னையும் இணைத்துக் கொண்டு என்னுடைய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பதுள்ள ஸ்பிரிங் வழி நாவலவத்தையிலிருந்து மலர் நிகழ்ச்சியோடு இணைந்து கணவர் சிவர் சுப்பிரமணியம் மற்றும் நிசா வியாசிகா நிரோசா சிவராஜா ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தன்னுடைய குடும்ப உறவுகள் அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பலாங்குடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நீர வணக்கம் என்று சொல்லி தர்கா நகரிலிருந்து ரிம்சா ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிமையான மாலை நீர வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று அரண் தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் மாலை நீர வணக்கம் ஆனந்தி சகோதரி வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு மனைவி பாமினி மற்றும் மகன் துசரத்தன் ஜஸ்வீத் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனா கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆயக்கா, அன்பான மாலை நீர வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம் மற்றும் கொடகலை ரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வரி

0: தசமத்தில் வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.
1: சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: பழைய அழிவுகரமான பொருளாதாரம் மீள ஏற்படாதென ஜனாதிபதி உறுதி. சிறைச்சாலையாக மாறவிருந்த மான் தீவை சுற்றுலா வலயமாக மாற்ற ஜனாதிபதி திட்டம். சுரேஷ் சலே நீதிமன்றில் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பல முக்கிய தகவல்கள் அம்பலம். அஸ்வசம முதலாம் கட்டத்தின் தகவல்களை புதுப்பிக்கும் செயற்பாடு 31 திகதியுடன் நிறைவுக்கு. குறைந்த அளவிலான பாதிப்புகள் இருந்தபோதும் இபோலாவுக்கு முகங்கொடுக்க நாடு தயார். ஜப்பானில் 5.9 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம். சூரிய வம்சியின் அதிரடியின் உதவியுடன் ராஜஸ்தான் ராயல்க்கு வெற்றி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். பொருளாதார அழிவு நிலை மீண்டும் ஏற்படாதென உறுதியளிப்பதாக ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிக்டா மற்றும் மத்திய கிழக்கில் மோதல் காரணமாக பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு வெற்றிகரமாக மூங்கொடுக்க காரணம் திரைசேரியில் மேலதிக நிதி காணப்பட்டமையே என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு முன்னர் பாரிய அளவிலான போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு காணப்பட்ட அரசியல் பாதுகாப்பு தற்போதைய அரசாங்கத்தினால் முற்றாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தை மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். விஷப்போதைப்பொருள் அழிவை நாட்டிலிருந்து இல்லாதொழிக்கும் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் மட்டக்களப்பு வெப மைதானத்தில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. அமைச்சர் ஆனந்த விஜயபால, சுனில் ஹந்துநெத்தி, கிழக்கு மாகாண ஆளுநர், மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், சர்வமத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் சுற்றுவளைப்பில் திறமைகளை வெளிப்படுத்திய அதிகாரிகள் அதன்போது கௌரவிக்கப்பட்டனர். மக்கள் நாட்டில் ஏற்கனவே இருந்த அரசியல் முறைமையை மாற்றி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியது சட்டம் சகலருக்கும் சமமாக அமுல்படுத்தப்படும் என்பதற்காகவே எனவும் ஜனாதிபதி அதன்போது குறிப்பிட்டார். மட்டக்களப்பு பொது நூலக புதிய கட்டிட தொகுதி ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசாநாயக்கவினால் இன்று மக்கள் உரிமைக்கு திறந்து வைக்கப்பட்டது. நாட்டில் காணப்பட்ட வாசிப்பு பழக்கம் குறைவடைந்து வரும் நிலையில் தமிழ் மக்கள் வாசிப்பு தொடர்பில் கொண்டுள்ள ஆர்வத்தை பாராட்ட வேண்டும் எனவும் ஜனாதிபதி நிகழ்வின் போது சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய பொது நூலக கட்டிடம் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசாநாயக்கவின் பங்கேற்புடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் பங்கேற்புடன் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. இடைநடுவே கைவிடப்பட்டிருந்த நூலக நிர்மாண பணிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்தமை மகிழ்ச்சிக்குரிய விடயம் என ஜனாதிபதி அதன்போது சுட்டிக்காட்டினார். நாட்டில் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் வாசிப்பு கட்டம் கட்டமாக குறைவடைந்து வரும் நிலையில் தமிழ் மக்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மட்டக்களப்பு நூலகம் பிரதேசத்தின் பிள்ளைகளுக்கும் மூத்தோருக்கும் பாரிய சேவையை வழங்கும் என்றும் இதற்கு முன்னர் மான்தீவில் சிறைச்சாலை ஒன்றை நிர்மாணிக்க யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் நூலகம் ஒன்று திறக்கப்பட்டமை ஊடாக சிறைச்சாலையை நிர்மாணிக்க வேண்டிய தேவையில்லை எனவும் குறித்த தீவு சுற்றுலா தொழில்துறைக்கு சிறந்ததென்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தனிமைப்படுத்தப்பட்ட தீவொன்றில் சிறைச்சாலையை நிர்மாணிப்பது பொருத்தமற்றதென்றும் பிரதேச மக்களின் கோணத்திலிருந்து பார்க்கும்போது சிறைச்சாலையை விட சுற்றுலா தொழில்துறைக்கு குறித்த தீவு பொருத்தமானது என்பதே சரியானதெனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். குறித்த புதிய பொது நூலக கட்டிடத்தில் சிறுவர்களுக்கான விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவை வழங்குவதற்காக பிரத்யேக பிரிவொன்றும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளமை விசேடாம்சமாகும். மட்டக்களப்பு நூலகத்தின் புதிய கட்டிட தொகுதியை பார்வையிட்ட ஜனாதிபதி மாநகர சபையின் பணிக்குழாமினரிடம் சுமூக கலந்துரையாடலில் ஈடுபட்டார். நூலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமும் ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் ஜனாதிபதி நூலக வளாகத்தில் மரக்கன்றொன்றையும் நாட்டி வைத்தார். கிராமிய அபிவிருத்தி, குடிநீர் விநியோகம் மற்றும் கழிவகற்றல் பிரச்சினைக்கு தீர்வை வழங்க அடுத்த வரவு செலவு திட்டத்தில் விசேட அவதானம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட விசேட இணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். மட்டக்களப்பு விசேட மாவட்ட இணைப்பு குழு கூட்டம் இன்று முற்பகல் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. கிராமிய வீதி அபிவிருத்தி, குடிநீர் விநியோகம் மற்றும் கழிவகற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காண அடுத்த வரவு செலவு திட்டத்தில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அதன்போது குறிப்பிட்டார். அத்துடன் நீர் விநியோக வடிகாலமைப்பு சபை இதுவரை திட்டமிட்டுள்ள சகல வேலை திட்டங்களுக்குமான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி திட்டவட்டமாக தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு மக்கள் பிரதிநிதிகளின் பங்களிப்பு அவசியம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வாழைச்சேனை துறைமுகத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திட்டமிடப்பட்டுள்ள சகல வீதிகளின் நிர்மாண பணிகளையும் இவ்விடத்திலேயே ஆரம்பிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மாவட்டத்தின் வீதிகள் மற்றும் பால நிர்மாண வேலை திட்டங்களின் முன்னேற்றம் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டது. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கான முன்னாயத்தங்கள், யானை மனித மோதலை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்நிலையில் டித்வா சூறாவளியினால் அடிவடைந்த பயிற்சிகள் மற்றும் காணிகளுக்கு நட்டையீடு வழங்கும் வேலை திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி கேட்டறிந்தார். கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி ஜெயந்தலால் ரத்னசேகர, அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி உள்ளிட்ட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். அஸ்வசம தகவல்களை புதுப்பிக்கும் நடவடிக்கை எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவடையுள்ளது. குறித்த தினத்துக்கு முன்னர் வீடுகளுக்கு வருகை தரும் கணக்கீட்டு அதிகாரிக்கு சரியான தகவல்களை வழங்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உண்மையாக பொருளாதார பாதிப்புகளினால் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களை இனங்கண்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதே அஸ்வசம நலன்புரி வேலை திட்டத்தின் நோக்கமாகும். அதன் முதற்கட்டத்தின் தகவல்களை புதுப்பிக்கும் செயற்பாடுகளுக்குரிய கணக்கீடு நடவடிக்கை 31ஆம் தேதியுடன் நிறைவடையுள்ளது. குறித்த கணக்கீட்டு நடவடிக்கைகளுக்கு வருகை தரும் அதிகாரிகளுக்கு முறையான தகவல்களை வழங்கி ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தவறான தகவல்களை வழங்குவது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. பயங்கரவாத தடுப்பு திட்டத்தின் கீழ் போலீஸ் உத்தரவின் பெயரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரச உளவு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலை தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அவர் அழைத்து வரப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் 14 பக்கங்களை கொண்ட விசாரணை முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். இதில் முக்கிய திருப்பு முனை ஒன்று உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 அலைவரிசைக்கு அறிவிப்பொன்றை வெளியிட்ட அசாத் மௌலானா என்பவரிடம் பிரான்சில் வைத்து முன்னெடுக்கப்பட்ட வாக்குமூல பதிவு அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் குறிப்பிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு பிரான்சுக்கு சென்று அங்கு உள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலிருந்து குறித்த வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளதாகவும் திலீப் பீரிஸ் தெரிவித்தார். அறிக்கைக்கு அமைய துவான் சுரேஷ் சலே இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டுள்ளதாகவும் அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இதனை மேற்கொண்டுள்ளதாகவும் மேலதிக மன்றாடியார் நாயகம் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அலியார் சந்தியில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் சஹரான் அசீமின் குழு உறுப்பினரான செய்னி மௌலவி சிறை வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பிள்ளையானிருந்த அதே சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். அதன்போது செய்னி மௌலவி பிள்ளையானிடம் எமது குழு ஒன்று உள்ளது, அவர்கள் மரணிக்கவும் தயார் என்று கூறியுள்ளார். குறித்த தகவல்கள் சந்தேக நபரான சுரேஷ் சாலைக்கு தெரிய அடுத்து மரணிக்க தயாராக உள்ள குழுவை வைத்து ஒரு வேலையை செய்ய அவர் திட்டமிட்டதாகவும் அதற்கிணைவாக ஜெய்னி மௌலவி சுரேஷ் சாலை மற்றும் பிள்ளையான் ஆகியோர் தொடர்பை மேற்கொண்டுள்ளதாகவும் ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்த சஹரான் அசீம் உள்ளிட்ட தற்கொலை குண்டுதாரிகள் 6 பேரும் புத்தளம் பகுதியில் சுரேஷ் சாலைவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் மேலதிக மன்றாடியார் நாயகம் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தாக்குதல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அசாத் மௌலானாவுக்கு அழைப்பொன்றை ஏற்படுத்தி சுரேஷ் சாலை தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு சென்று அங்குள்ள நபரை அழைத்து வருமாறு கூறுகின்றார். அவருடைய கையடக்க தொலைபேசியும் பெற்றுக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த நபர்தான் தெஹிவலையில் குண்டு தாக்குதலை மேற்கொண்ட ஜமீல் என்பவர் எனவும் தாக்குதலின் இன்னர் மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளதாகவும் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாகி ஒரு வாரத்துக்குள் பிள்ளையானை வெளியில் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன்போது அவர்கள் உறுதியளித்ததாகவும் திலீப பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாகிய நிலையில் அதன் பின்னர் ராணுவ உளவு பிரிவு பிரதானியாக செயற்பட்டுக் கொண்டிருந்த சுரேஷ் சாலை ஒட்டுமொத்த அரச உளவு பிரிவுக்கும் பிரதானியாக நியமிக்கப்பட்டு உளவு தகவல்கள் வேறு பிரிவுகளுக்கு செல்லாதிருப்பதற்கு குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. ஜெய்னி மௌலவி விளக்கமறியில் வைக்கப்பட்டதன் பின்னர் அவர் பிணையில் எடுக்க வழங்கப்பட்ட 250,000 ரூபாய் பணம் ராணுவ உளவு பிரிவிலிருந்து செலுத்தப்பட்டுள்ளது. தற்கொலை குண்டுதாரிகளை காப்பாற்ற பொதுமக்களின் பணம் செலவிடப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அவ்வாறு மேற்கொண்ட மட்டமைக்கு காரணம் 6 மாதங்களின் பின்னர் அதன்போது நடைபெறவிருந்த தேர்தல் வரை அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பிலான தகவல்கள் வெளிவருவதை தடுப்பதற்காகவெனவும் பிரதி மன்றாடியார் நாயகம் குறிப்பிட்டார். பிள்ளையானின் கும்பல் மற்றும் ராணுவ உளவு பிரிவு ஆகியன இணைந்து செயற்பட்டுள்ளதாகவும், குறித்த செயற்பாட்டு நாட்டை பாதுகாப்பதற்கு அல்ல எனவும், அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காகவும் கொலைகளை மேற்கொள்வதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலதிக மன்றாடிய நாயகம் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஊடகவியலாளர் பிரகீத் இக்னலிகூட கடத்தப்பட்டமை, கீத் நோயார் தாக்கப்பட்டமை, லசாந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டமை, உப்பாலி தென்னகோன் தாக்கப்பட்டமை ஆகிய செயற்பாடுகளை பிள்ளையானின் குழுவும் ராணுவ உளவு பிரிவும் இணைந்தே மேற்கொண்டுள்ளதாகவும் மேலதிக மன்றாடிய நாயகம் தில்லி பப்பீரிஸ் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இபோலா தாக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 131 அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் இபோலா வைரஸ் பரவலை அடுத்து உலக சுகாதார அமைப்பு அவசரகால சுகாதார நிலைமையை பிரகடனப்படுத்தியுள்ளது. இபோலா வைரஸினால் பொதுமக்களுக்கு அவசர சுகாதார நிலை உலக சுகாதார அமைப்பினால் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளுக்கு அமைய 5 விடயங்களை உள்ளடக்கிய செயற்பாடுகளை முன்னெடுக்க சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விமான நிலையத்தை அண்மித்த பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல், சந்தேகத்துக்கிடமான நோயாளர் ஒருவர் இனங்காணப்பட்டால் அவருக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கு தேசிய தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்தல், மேலும் நோய் நிலைமைகளை அடையாளம் காண்பதற்கான வைத்திய பரிசோதனை நிறுவனங்களை தயார் நிலையில் வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நாட்டில் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது, உலகளாவிய நிலைமைகளை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க பாராளுமன்றத்துக்குள் ஒழுக்க இனமாக செயற்பட்டமையினால் அவரை பாராளுமன்ற சபாபீடத்திலிருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் இன்றைய தினம் உத்தரவிட்டார். சிறப்புரிமை தொடர்பில் முன்வைத்த கேள்வியின் போது நீதிமன்ற தீர்ப்பு குறித்து விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என சபாநாயகர் அறிவுறுத்திய போது குறித்த பதற்ற நிலை உருவானது. அதன் பின்னர் சபை ஒழுங்கு விதிகளுக்கு புறம்பான முறையில் நடந்து கொண்ட காரணத்தினால் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் பாராளுமன்ற சபா மண்டபத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அது தொடர்பான உத்தரவை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன பிறப்பித்தார். சபையை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு தடங்கள் ஏற்படுத்துவதாக கூறிய பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவ்வாறு வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து பாராளுமன்ற படைக்கல சேவிதர் அலுவலகரினால் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஜப்பானின் ககோஷிமா மாகாணத்தின் தெற்கு தீவுகளில் இன்று 5.9 மேக்னிடியூட் என்னும் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பதுடன் சுனாமி அபாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என ஜப்பானின் வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுவேளை குறித்த நிலநடுக்கம் காரணமாக இதுவரை எவ்வித உயிர் சேதமோ அல்லது சொத்துச்சேதங்களோ ஏற்படவில்லை எனவும் ஜப்பான் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் நேற்று இடம்பெற்ற போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை 7 விக்கெட்டுகள் மற்றும் 5 பந்துகள் மீதமிருக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி கொண்டுள்ளது. 15 வயதுடைய வைபவ் சூரியவம்சி அசுர வேகத்தில் துடுப்பிடுத்தாடி 93 ஓட்டங்களை குவித்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வெற்றியில் முக்கிய பங்காற்றியிருந்தார். 38 பந்துகளை எதிர்கொண்ட சூரியவம்சி 10 சிக்சர்களையும் 7 பவுண்டரிகளையும் அடித்திருந்தார். இந்நிலையில் வெற்றியுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கான வாயிலை அமைத்துள்ளது. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியினால் நிர்ணயிக்கப்பட்ட கடினமான 221 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 19.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இதேவேளை IPL தொடரில் மற்றொரு போட்டி இன்றைய தினம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையில் இன்னும் சற்று நேரத்தில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இடம்பெற உள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: பழைய அழிவுகரமான பொருளாதாரம் மீள ஏற்படாதென ஜனாதிபதி உறுதி. சிறைச்சாலையாக மாறவிருந்த மான் தீவை சுற்றுலா வலயமாக மாற்ற ஜனாதிபதி திட்டம். சுரேஷ் சலே நீதிமன்றில் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த பல முக்கிய தகவல்கள் அம்பலம். அஸ்வசம முதலாம் கட்டத்தின் தகவல்களை புதுப்பிக்கும் செயற்பாடு 31ஆம் திகதியுடன் நிறைவுக்கு. குறைந்த அளவிலான பாதிப்புகள் இருந்தபோதும் இபோலாவுக்கு முகம் கொடுக்க நாடு தயார். ஜப்பானில் 5.9 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம். சூரிய வம்சியின் அதிரடியின் உதவியுடன் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வெற்றி. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நாளை காலை 9 மணிக்கு எமது மணித்தியால செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய விருது யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. நிமிர்ந்த நடை.

நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2994 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 2, 38, 73, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 2, 38, 73, 75. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. 2 லட்சம் பரிசுகள் 13 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,14,82,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுகின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,07,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிசயத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,880 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 22, 39, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 22, 39, 56. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,65,49,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 33 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,168 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எய்ட் வெற்றி இலக்கங்கள் 12, 39, 74, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ட் வெற்றி இலக்கங்கள் 12, 39, 74, 79. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 6, 3, 6, 2, 2 தெரிவாகி இருக்கிறது. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 6, 3, 6, 2, 2 தெரிவாகி இருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 74,88,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,65,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,329 சீட்டிலப்பு வாரத்துக்கான சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 18, 41, 56, 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 18, 41, 56, 67. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 8, 9, 6, 1, 1 தெரிவாகி இருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 8, 9, 6, 1, 1 தெரிவாகி இருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,28,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,09,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,344 சீட்டிலப்பு வாரத்துக்கான கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்கள் 24, 42, 49, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்கள் 24, 42, 49, 64. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,33,96,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 27,16,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிரிதான சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 902 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 5, 3, 7, 2, 9, 0. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 5, 3, 7, 2, 9, 0. நேற்றைய நாளில் மொத்தமாக 36,54,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,89,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது.

0: சீட்டிலுக்கப்பட்ட சசிகலாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 998 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள் 18-36-49. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 18-36-49. 200,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 40,97,280 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தரம்.

0: சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0175-0301-0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம். யாருது? ஆட்டோ விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்? நல்லா இருக்கீங்களா? அப்படிதான். அப்புறம் சொல்லுங்க விஸ்வநாதன், சாப்பிட்டீங்களா? இனிதான் சாப்பிடணும். அப்படியா? சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: உங்களை போல நலமாக உற்சாகமா இருக்காங்க மேடம்.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல கேட்பேன் மேடம். காவத்து நீலகம் ரம்ச குடும்பத்தாயும், ஜெகன் குடும்பத்தாயும், கோயம்புத்தூர் ஹரோ செல்வி, வாழம் அருள்மொழி, மும்பாஸ் வேகம், மீடன், மருசு, இன்னைய மகாதேவன், ராஜம்மா, மாவனால மூர்த்தி, விமான வேலையா, சோமசிரி, தயால மச்சந்தர், பாபு, சிரிபான், பாதுக்க சின்ன தம்பி, தந்தை தங்கத்துறை, மற்றும் பனாவத்து உன்னம்பர் சரோஜன், அன்பான அறிவிப்பால் ஆனந்தபேன், உங்களுக்காக பாடல் கேட்பேன் மேடம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம் மேடம். நன்றி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை.

0: திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0175-0001-0001-0175-0011 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதன தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன். இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினூடாக ஒரு சந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது? மகேஷ். எப்படி இருக்கீங்க மகேஷ்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மகேஷ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? சாப்பிட்டீங்களா மகேஷ்? இனிதான் சாப்பிடணும். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எங்கட வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா? சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் வந்துட்டா குடும்ப சேர்த்துருக்கா. இந்த நேரத்துல அனைவரையும்
0: சரி. நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. பாய். இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
2: அஞ்சலி தேவியடா பிளாக் அண்ட் ஒயிட் மிடில் சரோஜா தேவியடா சன்ட்லே நம்ப சிம்ரானடா
3: ஈஸ்ட்மன் கலர்ரா
2: சிம்ரான நினைச்சு நம்ப பையன் வெம்பு

0: வெற்றி கொடி கட்டு திரைப்படத்தில் இருந்து தேவா அவர்களின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது?
1: அப்படியா,
0: தேவாவுடைய பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஓ, சூப்பரா பிடிக்கும் மேடம்.
0: சரி, இப்ப அடுத்த பாடலும் அப்படித்தான், யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க
1: மேடம்? எமது தோட்டத்தில் உள்ள அனைவர்களுக்காகவும் வசந்தம் கேட்க மாட்டேன் நல்ல பாடல்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி குறிஞ்சகேணி அசுர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. புலச்சிங்கல நிவேதி லலித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பில் இருந்து மணிவண்ணன் இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் கொழும்பு 15 இருந்து ரமேஷ்கான் ஜெயசீலன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி ரொசலகமையிலிருந்து குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, அப்புதலை புதுக்காட்டில் இருந்து ரஜினி லாவண்யா மற்றும் பிள்ளைகள் அனுஷா கவிஷான் அம்முக்குட்டி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஆய் சகோதரி அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி லெவன்கல தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, அட்டனிலிருந்து ஜோதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று பூனாகலை ஏசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அப்புதலையிலிருந்து ரஞ்சித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அக்கறைப்பற்றிலிருந்து போப்டேலர் நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று கூறி இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயக்கா அன்பான இரவு நேர வணக்கம், மணிமாறன் அப்புதல வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு குடும்ப உறவுகள் மற்றும் கமலவேணி டில் ருக்சன் யஸ்வினா மற்றும் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. பொகுவந்த அல்லாவையிலிருந்து கருப்பையா கலைச்செல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அரையம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.
2: கசக்கு பிழிந்து உருட்டி புரட்டி

0: கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
1: உன்னை
0: கோயிலு கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 8:33.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: பெறுவார். நாடு முழுவதும் 102.2 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இப்போது அழைப்பினூடாக சொந்தம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சத்யகுமார். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சத்யகுமார், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? சரி சரி சத்யகுமார், அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடல் மற்றும்
0: சரி. நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆய் சகோதரி, அன்பான இரவு நேர வணக்கம். பாடல்கள் எல்லாம் அருமையாக உள்ளது என்று சொல்லி பண்டாரவள எல்லையிலிருந்து மீனகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம். மூதூர் பட்டித்திடலில் இருந்து வடிவேல் வசந்தம் வானொலியில் அபிபான நீர் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வணக்கம் இனிய இரவு வணக்கம் ஆனந்தி. நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தொண்டை மன்னார்ல இருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மல்லாகத்தில் இருந்து நிரோஷான் மணிவண்ணன், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இரவு நேர வணக்கம். நான் தேஜா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மம்மிக்காகவும் மற்றும் அண்ணா, அம்மம்மா, மூர்த்தி அண்ணா மற்றும் மகாதேவன் மாமா, வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வசந்தத்தின் செல்லக்குட்டி தேஜா இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். பண்டாரவளையிலிருந்து வினோ மற்றும் வினோதன், லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினா சாகியோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பெரிய நீலா வலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம். அம்மா மனைவி சுகந்தி மற்றும் மகன் சருக்ஜன், மகள் விஷாலினி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கரோலினாவிலிருந்து ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. எட்டியாந்தொட்டையிலிருந்து பிரசாந்தினி நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. மீப்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: Online music streaming in Sri Lanka. Wasantham FM, 102.6, 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
3: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை லட்சுமி மேனன். ஒலிக்கும் பாடல் இது பாண்டிய நாடு திரைப்படத்திற்காக டி இமானின் இசையில்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: தொடர்டு
3: நோதுரா
2: வண்டம்பா.

ஒழுக்கம் பாடலுடன் நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் டிலுக்ஸன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்த உறவுகளே.

ஆச்சாரிய வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்க போகின்றோம். அதற்கு முன்பாக எங்களுடைய இனிமையான வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சென்று அனந்திக்க நன்றி. இன்றும் கூட இன்றும் போல இனிமையான பாடல்கள் மற்றும் இனிமையான கவிதைகளை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்க போகின்றோம். நேரம் சரியாக 9 மணி 1 நிமிடம்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:10 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. என்றும் கூட என்றும் போலவே இனிமையான பாடல்கள் மற்றும் இன்றைய நாள் புதன்கிழமை, ஒரு அழகான நாள். இது அழகான நாளிலே, இந்த அழகான இரா பொழுதில் இன்னும் இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோட நீங்களும் கேட்கலாம். ஒவ்வொரு புதன்கிழமையுமே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் உங்களுடைய நினைவுகளை மட்டுமே சுமந்து கொண்டு பயணிப்போம். என்றும் கூட காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா உங்களுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு பயணிக்க இருக்கின்றது. ஒரு சில விஷயங்கள் என்றும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய நினைவுகள், நீங்கள் சொல்லணும் ஆசைப்படுற விஷயங்கள், உங்களுடைய வழி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் இன்றைய வசந்த நிலா அதற்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு வசந்த நிலாவாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக நீங்களும் வலிப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0001 அல்லது 0712-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினுடாக தங்களும் வலிப்பினை ஏற்படுத்தலாம். இந்த ஒரு நாள் மீண்டும் வரப்போவதில்லை. ஸோ எங்களுடைய மனசில் பட்ட விஷயங்களை நாங்கள் அப்படியே ஓப்பன் தோட்டம் பேசிடலாம். கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அழைப்பினுடாக ஒரு அன்பான நேயர் சொந்தம் நிகழ்ச்சியுடைய முதல் நேயராக. அன்பான வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் முல்லைத்தீவுல இருந்து சஃப்ராஸ் பேசுறேன்.
0: சஃப்ராஸ், வணக்கம். சஃப்ராஸ், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க?
0: நானும் சஃப்ராஸ் போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
1: ஆ, சாப்பிட்டேன்.
0: நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் பெருத்து வந்ததா?
1: ஆமா, நல்ல பாடல் வந்து.
0: நல்ல பாடல் ஏஆர்குமார் இசையில் பூமி திரைப்படத்திற்காக இல்லையா?
1: ஆமா.
0: உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி கேட்கலாமா? முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு தருணம், நீங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்த ஒரு தருணம் இல்ல அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஃபெயில் பண்ணி உடஞ்சு போயிட்டு லைஃபே இனி வேணாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட் அப்படின்னா என்னது?
1: அப்படின்னு சொன்னா அப்படி சொல்ற அளவுக்கு இல்ல, இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்றேன்.
0: கட்டாயம்பா.
1: நான் வந்து இளவல் முடிச்சிட்டு வீட்டுல இருந்தேன்.
0: ஓகே.
1: அந்த டைமுக்கு இன்னொரு கோர்ஸ் ஒன்று செய்யற ஐடியாவில இருந்தேன். அந்த கோர்ஸ முடிக்க விடாமலுக்கு அதுக்கு முன்னுக்கு நான் வேலை செய்யணும் சொல்லி வீட்டாக்கள் ப்ரெஷர் பண்ணாங்க.
0: வீட்டு ப்ரெஷர். அந்த கோர்ஸ முடிக்க முடியாம போயிட்டு லைஃப்ல சில விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா?
1: மிஸ் பண்ணிட்டேதான். படிக்கணும்னு நினைச்சேன், படிக்க முடியலாம் போயிட்டு.
0: படிக்கணும்னு நினைச்சீங்க, படிக்க முடியாம போயிட்டு.
1: அதுக்கப்புறம் வேலை கிடைச்சது, சமர்த்தி உத்தியோகத்தரா வேலை
0: செய்யேன்.
1: அதுலயும் இருந்து இப்ப நோப்பை போட்டு வெளியில போகணும்னு சொல்லி வெளி நோப்பை போட்டு நிக்கிறேன்.
0: ஓகே. உங்களுடைய லைஃப்ல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா டிசிஷனுமே சக்சஸ் ஆகணும்னு சொல்லி சந்தோஷமா நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சில விஷயங்கள் நாங்க வந்து மிஸ் பண்ற விஷயங்கள் எங்களுக்கு அதை விட பெட்டரான ஒரு லைஃப் கொடுக்கும் இல்லையா?
1: தேங்க்யூ.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி.
0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய வசந்த நிலா ஆரம்பத்தில் சொன்னது போலவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிஸ் பண்ண போற விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கட்டாயமாக நினைவு இருக்கமாக இருந்தால் இருக்கக்கூடும். எதிர்காலத்துல சில விஷயங்கள் நாங்க இழந்துட்டோமோ இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க எடுத்த முடிவுகள் சில வேலை பிள்ளையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் கட்டாயம் வருவீங்களா? அந்த மாதிரி நீங்க நினைத்த விஷயங்கள் அப்படி ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுமாக இருந்தால் அதனையும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு எங்களுடைய அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் மீண்டும் 0712-775-0001 அல்லது 0712-775-0011 என்ற தொலைபேசி அழைப்பினுடாக அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு நானும் அதனை இணைத்துக் கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் ஏ.ஆர். ரகுமார் இசையில் வைரமுத்து வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடிய இனிமையான பாடல்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய வசந்த நிலா உங்களுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழகவணி தொலைபேசிலக்கம் 0312-775-0013 அல்லது 0312-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய முகநூலூடாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கவணி தொலைபேசி இலக்கம் 0312-775-0013 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக தங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வதற்காக ஒரு நேய சொந்தம். அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? தெல்லிப்பளையிலிருந்து. வணக்கம் சந்திரராசா, எப்படி இருக்கீங்க? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன்.
1: சாப்பிட்டீங்களா?
0: நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: என்ன
0: பாடல்? ரொம்ப நன்றி. அனைத்து நிகழ்ச்சி சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு நாங்களும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.
0: 102.6 வரிசையில் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மழைப்பினுடாக இன்னும் ஒரு அன்பான நிகழ்ச்சி சொந்தம். அன்பான வணக்கம். தொடர்ச்சியாக நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்திலிருந்து மதிவதனி, எப்படி இருக்கீங்க மதிவதனி? உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். நீங்கள் எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தும் பொழுது உங்களுடைய அழைப்பு சரியாக இருக்கின்றதா என்று பார்த்து நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது வானொலியிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் பேசுவதற்கு இலகுவாக இருக்கும். நேரம் சரியாக 9:28 நிமிடம்.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த நிலா.
1: யாழ் மீட்டும்

0: யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: நான் காத்திருந்த பொழுதுகள் எல்லாம் உனக்காகவே எந்தன் வசந்த நிலாவே. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக இரவு 9:46 ஆகிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0312-775-0001 அல்லது 0312 775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக்கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக ஒரு அன்பான நேய சுந்தம், அன்பான வணக்கம்.
1: ஹலோ.
0: அன்பான வணக்கம்.
1: அன்பான வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அண்ணா, நான் கொழும்புல இருந்து கலை பேசுறேன்னா.
0: கலை, எப்படி இருக்கீங்க கலை?
1: ரொம்ப வசந்தோஷத்தோட சந்தோஷமா இருக்கோம்ண்ணா.
0: சாப்பிட்டீங்களா கலை?
1: சாப்பிட்டோம்ண்ணா. இப்பதானே சாப்பிட்டு முடிச்சு இப்ப லைன் கிடைக்கும், லைன் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேண்ணா.
0: நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: ஆனா ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. எனக்கு ஒரே ஒரு பாட்டு தானே இருப்பாங்கண்ணா.
0: என்ன பாடல்
1: அண்ணா? எனக்கு பாட்டு வேணும்ண்ணா, உன்னாலே உன்னாலே சாங், அந்த பாட்டு வேணும்ண்ணா.
0: அந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: எதற்காக அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஆனா வசந்த எஃப்எம்ல எந்த பாட்டு போட்டாலும் பிடிக்கும், அது மாட்டோம் இந்த பாட்டை போட்டாலும் ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: ஆனா மகள் லிதீஷுக்காகவும்னா, மனைவி லிதீஷ் ஸ்ரீதேவிக்காகவும், மற்றும்
0: மீண்டும் 0712-775-0001 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினராக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பில் இன்னும் ஒரு அன்பான நிகழ்ச்சி சந்தம். அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சரோஜினி, எப்படி இருக்கீங்கம்மா? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டனமா. நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: நல்ல விருப்பமான பாடல்கள்.
0: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அம்மா. ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? அனைத்து நேசங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு நாங்களும் கேட்கலாம். நேரம் சரியாகிய இரவு 9:50 ஆகிக்கொண்டிருக்கின்றது.

0: கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது, இன்னும் கவலையாகவே இருக்கிறது.
1: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:08 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கவழி தொலைபேசிலுக்கும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய சமூக வலைதளங்களோட நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கவணி தொலைபேசியிலுக்கு மீண்டும் 0112-775-0001 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினுடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். ஹாய் அன்பான இதமான இரவு நிறுவனுக்கும் நானும் நிகழ்ச்சியோடு என்று லெந்துள்ளை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. செல்வசநிதி சுதன் அன்பான வணக்கம் என்று, பன்னிபுரம் மணிகண்டன் மற்றும் ஹாய் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், ஹாய் இதமான இரவு பொழுது வணக்கம் மீப்பிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு நானும் என்று பிரசாந்த் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் நிகழ்ச்சி அருமை கொஞ்சாக்கணி அசோதீன், இனிமையான இரவு வணக்கம் சகோதரா வசந்த நிலாவோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். எங்களுக்கும் ஒரு இனிமையான பாடல் கிடைக்குமா என்று சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பானவனுக்கும் நானும் நிகழ்ச்சியோடு என்று, எனக்கும் ஒரு இனிமையான பாடல் தாருங்கள் என்று எங்களுடைய லோகநாதன் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பானவனுக்கும் நானும் நிகழ்ச்சியோடு, செல்வதுரை நந்தகுமார் அன்பானவனுக்கும் நானும் நிகழ்ச்சியோடு என்று, தயாகரன் அன்பானவனுக்கும் நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், எனக்கும் ஒரு இனிமையான பாடல் தாருங்கள் என்று ஆலயம் பதி இதயரத்னம் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா இரவு பொழுது வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், அனைத்து கோட்டைகளை ட்ரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க முத்தையா காளிமுத்து. ஹாய் அண்ணா தலைநீக்கலை இழுக்கு தனி உதயா மற்றும் அண்ணா அம்மா அம்மம்மா அக்கா எல்லாரும் இணைத்துக்கொண்டு நல்ல பாடல் ஒன்று தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் பன்னிப்புறம் மணிகண்டன் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. நிர்மலா பாலா ஹாய் அன்பானவனுக்கும் நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், எனக்கும் ஒரு இனிமையான பாடல் தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ளும் இந்த நேரத்தில் அழைப்பினுடாக ஒரு நேய சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? பாடலை யாருக்காக யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
1: அருள்மொழி, பாரூக் அன்பா, பாரூக் மருசுக், உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: அனைத்து நேர சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் பரணியின் இசையில் மெய்சை மதுவன் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:32 வாய்க்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் வலிப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கமணி தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் வலிப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பேசுவதற்காக அன்பானே சொந்த அன்பான வணக்கம். வணக்கம் மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் உங்களை போலவே நலவாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன். நீங்க?
0: நானும் சாப்பிட்டேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் படிச்சிருக்கா?
1: பாடல்கள் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேஷ்காவும் நந்தா சேர்க்காம் சித்தியாஸ்மா இத்ரிசா ஜெமிலா அருமா பரத பாத்மா ரவி ரஹ்மா மனசுக் குவேதி சின்னையா மகாதேவ் ஆட்டோ விஷ்ணு உமாச்சந்த் வசந்தகுமார் பாரூக் அப்துல் மஜி குன்மத வசந்த கேட்டு அனைத்து நேர்களுக்காகவும்
0: அனைத்து நேய சொந்தங்களை விடுத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி. தொடர்ச்சியாக அழைப்பினுடாக இன்னும் நேய சொந்த அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? நலம் மாதி முழுமையா சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன். பாடல்கள்
0: ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக 10:52 ஆகிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியிலும் 0112-775-0001 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினுடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அழைப்பில் என்னும் ஒரு அன்பான நேயர், சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நலமம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் வந்து ஜானு கரெக்ட்டா?
0: ஜானு, எந்த இடம் ஜானு?
1: இல்ல,
0: எந்த இடம் நீங்க?
1: கண்டியில
0: இருக்கு. கண்டி, ஓகே. ஒரு பக்கம் கிளைமேட்லாம் எப்படி இருக்கும்மா?
1: உங்களுக்கு
0: மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்? ஓகே,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருவண்ணாமலை யோகராணி.
0: யோகராணி அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா?
1: நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி?
0: நானும் உங்களுடைய நலம் போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
1: நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க.
0: ஓம் அம்மா, நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: பாடல்
0: நன்றி. உங்களுக்கு
1: பிடித்த பாடல் எல்லாம் போய் கொண்டிருக்கு.
0: உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
1: எனக்கு மிக மிக அந்த அணையாத கோயில் தீபமே.
0: இடைக்கால பாடல். எடோகி ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: வசந்த சொந்தங்கள் அனைவருக்காகவும் தோப்பமே.
0: ரொம்ப நன்றி. அனைத்து நேர சொந்தங்களையும் இணைத்துக்கொண்டு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு நாங்களும் கேட்கலாம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இணக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போ இன்னும் ஒரு இனிமையான அருமையான பாடல்.

ஆச்சரிய வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழி தோய்ந்த பாடல் அது மஞ்சப்பை திரைப்படத்திற்காக இனிமையான பாடல். தொடர்ச்சியாக நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக இரவு 11 மணி.

நான் காத்திருந்த பொழுதுகள் எல்லாம் உனக்காகவே என்ன வசந்த நிலாவே. காஜாலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாகிறவு 11:05 ஆகிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0012 or 0175-111 என்ற தொலைபேசி அழைப்பினோடாக தாங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். ஹாய் ஹண்டா, இதமான இனிமையான இரவு பொழுது வணக்கம். நாடும் நிகழ்ச்சியோடு பன்னாரவளை வினோதன், வினோல், லதா, கிஷாந்தன், ரொஷான், சபினாஸ் நாங்களும் இணைந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்காங்க. பாஸ் பாஸ்கர் அன்பான வணக்கம் சொல்லி, கேவலின் ஆகாஷ் அன்பான வணக்கம், நாடும் நிகழ்ச்சியோடு என்று. ஹாய் அன்பான இரவு நேர வணக்கம். நான் கேரோலினா சுகந்தி. பாடல்கள் எல்லாமே அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க. மாலா பேனட் ஹேட்டன்ல இருந்து அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹேட்டாம்பேட்டிய புஷ்பராஜ் அன்பான வணக்கம், நாடும் நிகழ்ச்சியோடு என்று. ஹாய் அன்பான இனிமையான இரவு பொழுது வணக்கம். அஜய் டிலுக்ஷன், பிரியநிலாமணி கிருஷ்ணா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம், நாடும் நிகழ்ச்சியோடு என்று. அர்ஜுனன் அன்பான வணக்கம் சொல்லி, ஹாய் டிலு, நாடும் நிகழ்ச்சியோடு. மாவனலை நிஷா, அன்பான இரவு பொழுது வணக்கம் டிலுக்ஷன். தம்பி, நல்ல சுகமா இருக்கீங்களா? பாடல்கள் எல்லாம் மிகவும் அருமையாக உள்ளது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் நல்ல பாடல் தாங்க. கிணிக்க தேனை கடுவலை கண்ணா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவனாசி வைஜெயந்தி மாலா அன்பான வணக்கம் சொல்லி, வேளாண்கல்லை தோட்டத்திலிருந்து நிமல்குமார் அன்பான வணக்கம் சொல்லி, நாடும் நிகழ்ச்சியோடு என்று. லிந்துள்ள எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மேப்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் அன்பான வணக்கம், நாடும் நிகழ்ச்சியோடு என்று. ஹாய் அன்பான வணக்கம் டிலு, நாடும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் பாடல் தெரிவுகள் எல்லாமே அருமையிலும் அருமை. எனக்கும் ஒரு இனிமையான பாடல் கிடைக்குமா என்று வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான உறவுகளை கட்டாயம் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. சபினாஷ் ரோஷானையும் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று வினோதன். தற்போது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு ஒரு அன்பான நேய சொந்தம். அன்பான வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ஸ்லாபத்திலிருந்து அசீனா. உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றது அசீனா. நான் பேசுறது கேக்குதா? சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா அசீனாக்கு? ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம் அசீனா? ரொம்ப நன்றி. அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்தோட அளவில் நேய சொந்தம். அன்பான வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? கொன்னகல்ல இருந்து ஃபர்ஹா. வணக்கம் ஃபர்ஹா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகே ஃபர்ஹா, சொல்லுங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்? சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது, அப்படியா? ஓகே ஃபர்ஹா, ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம். அடுத்த நேசங்களையும் இணைத்துக்கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல்.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:30 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த ரகான இனப்பொழுதில் தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலிக்கவணி தொலைபேசிலிக்கும் 0172-775-0001 or 0175-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக தங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவு உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அதனையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது அழைப்பினூடாக ஒரு அன்பான நேய சொந்தம். அன்பான வணக்கம். அன்பான வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? ஜமீலா. எப்படி இருக்கீங்க ஜமீலா?
1: நல்லமா இருக்கிறேன் சார்.
0: சாப்பிட்டீங்களா? நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கவணி தொலைபேசிலிக்கும் 0172-775-0001 அல்லது 0173-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக என்னுடைய சொந்த அன்பான வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? அலிஃபா. உங்களுடைய தொலைபேசி அழைப்பு ஏதோ ஒரு இடையூறு மாதிரி இருக்கு. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னும் ஒரு குறுகிய நேர கிழமை உங்களுக்காக காணப்படுகின்றது. நேரம் சரியாக இரவு 11:52 மணிக்கும் 11:32

0: ஆள் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கும் வசந்தம் FM 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: நற்சலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாகிறது, 11:45 நம்மளை வாய்க்கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதிகமாக எங்களுக்குள்ள நாங்களே சொல்லிக்கிற சில விஷயம் என்று சொன்னால், சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு பி சைலண்ட். சில நேரங்களில் அமைதி ஒரு ஆழ்த்தலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமான ஒன்று கூட. காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அமைதியான இந்த இழா பொழுதில் இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. தற்போது அழைப்பினுடாக அன்பான நேய சொந்தம் அன்பான வணக்கம், அன்பான வணக்கம், அன்பான வணக்கம், ஹலோ வணக்கம்,
1: ஹலோ வணக்கம்,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் பொன்னிச்சி
0: ரஷிதா. ரஷிதா கான் எப்படி இருக்கீங்க? ரஷிதா கான் ரொம்ப நன்றி அம்மா. ஒலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக, யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும்
0: ரொம்ப நன்றி. அனைத்து நேசங்களையும் எடுத்துக்கொண்டு அழைப்பினுடைய சொந்தம் அன்பான வணக்கம். அழைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கு மீண்டும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைப்பில் நேயர் அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ரொம்ப நன்றி சகாதீன். நிகழ்ச்சியுடைய பாடல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? ரொம்ப நன்றி சகாதீன். சொல்லுங்க, அழைக்க இருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? தொடர்ச்சியாக நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். நேரம் சரியாக 11:46 நிமிடம்.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா
1: வழிக்கும் அருமையான பாடலோடு நடும் நிகழ்ச்சியிலிருந்து வெளிவர வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சந்தோஷமான நன்றிகள் கோரி மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நடிச்சம் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா டிலுக்ஷன். நன்றி சொந்தங்களே.

0: 102.6, 102.8. This is Vasantham FM.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும் போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு மே மாதம் 21 திகதி வியாழக்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். நான் உங்கள் ஜோபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கூட பிறந்த நாள் மற்றும் திருமண பந்தங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அளிக்க வேண்டிய இலக்கம் 0101-7705001 கதை போல 0101-7511 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

இரண்டு தசம் ஆறு நூற்று இரண்டு தசம் எட்டு அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் தங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைய விடியல் நலமுடனும் வலமுடனும் அமைய நல் வாழ்த்துக்கள் சொல்லிக் கழக சண்முகநாதன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி குறிஞ்சாங்கிலிருந்து அசூர்தி நூஷகான் அன்பர் ரிகா ஸ்ரீயா ஸ்ரீனாக்குட்டியும் நிகழ்ச்சி உடந்துக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி தமோதர கோகுலாதித்ய குடும்பத்தினர் அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி ஸ்ரீரூபி நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கு சொல்லி பலாங்கொடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம், நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி தயாகரன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் ஆயுசகுதிரி இனிமையான காலை பொழுது வணக்கம். மனைவி ஜெயா மகன்மார்களான மதுஷான் தருண் அனைவருக்காகவும் பாடல் தாருங்க சொல்லி முருகே தேகல வட்டவெளியிலிருந்து நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நாங்களும் நிகழ்ச்சி உடுத்தான் சொல்லி கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவர்களுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சியோடு இருக்கிற அன்பான உறவுகளும் வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் இணைந்திருக்கிறாங்க. அன்பான இணைய கால் நேர வணக்கம் சொல்லி அங்கரை பற்ற பப்டேலஸ் நடந்த நிஷார் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. பாச தமிழ் வணக்கங்களோடு பதிலை பதிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான இணைய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி அன்பான காலி நேர வணக்கம் சொல்லி திருச்சி மாமலசாலை பெரியார் நகர்ல இருந்து கிருஷ்ணா கோவிந்தசாமி கலைச்செல்வி மிதுன் ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சகோதரி உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீ ஸ்ரூபி சொல்லி பருத்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி கால் நேர வணக்கம் சகோதரி விடியல் நிகழ்ச்சியோடு நானும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆரையம்பதியிலிருந்து ரத்தின ராஜா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனிமே காலை நேர வணக்கம் சொல்லி சந்திவெளி கருணாகரனும் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. காலை வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியுடன் நாங்களும் இணைந்துள்ளோம். முருகேசன் காளியம்மாள் அமுதா காவ்யா கார்த்திகேயன் ஆகியோரும் நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லிருக்காங்க. இனிதான காலை வணக்கம் எங்கள் அன்பின் ஸ்ரீ ஸ்ரூபி அவர்களே நலமானு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இனிதாய் துவங்கட்டும் இன்றைய பொழுது எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி கிருஷ்ணகிரி மாதவராமன் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் ஹரோல் சந்திரா நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை வணக்கங்களோடு வணக்கம் மா சகோதரி, எப்படி நலமா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அமைய நாள் வாழ்த்துக்கள் சொல்லி அட்டன் நகர்ல இருந்து சங்க சுந்தரம் நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான கால் நேர வணக்கம் சொல்லி மாவனல்ல நிஷா நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. அன்பான இனி காலை வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். இன்றைய தினம் பெருமை நிக்க தினமாக வாழ்த்துக்கள் சொல்லி வாழச்சென்னையிலிருந்து குணபாலன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.